0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: உழைக்கும் இடமே சொர்க்கம், உழைக்காத இடம் நரகம். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா.

உடற்பயிற்சி என்பது ஒரு மனிதனை உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும் உன்னதமான உடற்பயிற்சி. அதிகமாக உழைக்கும் நாடுகளே பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறது. உழைப்பு எப்போதுமே ஒரு பொருளுக்கு மதிப்பை கூட்டுகிறது. சாதாரண கல் சிற்பமாவதும் மரக்கட்டை சிலையாவதும் உழைப்பால் மட்டுமே சாத்தியமாகிறது. உழைப்பின் துணையால் ஒரு நபர் விரும்பி அனைத்தையும் அடைய முடியும். அதிகாரங்கள் நிறைந்த பெரிய பதவியையும் உழைப்பு பெற்றுத்தரும். யாரெல்லாம் ஆர்வத்தோட பாடுபட்டு உழைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில முன்னேறாங்க. உழைக்காமல் சோம்பி திரியக்கூடிய நபர்கள் ஏழ்மை, நோய்கள், அவமானம் இவைகளுடைய கோரப்பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள். எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவைகள் அனைத்தையும் உழைப்பின்றி அடைய முடியாது. உழைக்காமல் அதிர்ஷ்டம் ஒரு நாள் வந்து என்னை அணைத்துக் கொள்ளும் என வெறும் கனவு மட்டும் கண்டு உழைக்க தவறிய நபர் வாழ்க்கையில் கட்டாயம் ஏமாறக்கூடிய சூழல் உருவாகலாம். இந்த அதிர்ஷ்டத்தை பத்தி அறிஞர் கால்மன் காய் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு அதிர்ஷ்டத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை உண்டு. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக உழைக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிக அளவில் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது. உழைப்பு தான் அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறது அப்படின்றதுதான் அவருடைய கருத்து. ஒரு நபர் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடைறதுக்கு உழைப்பை தவிர இந்த உலகத்தில் குறுக்கு வழிகள் எதுவுமே கிடையாது. உபயோகம் இல்லாத பல காரியங்களை செஞ்சு நம்மளுடைய உழைப்பை ஒரு நாளும் வீணடிச்சிடக் கூடாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள காரியங்களுக்கு செலவு செய்யறது போல நம்ம உழைப்பையும் பலனுள்ள காரியங்களுக்கு தான் செலவு பண்ணணும். ஊதாரிய போல

வெற்றி அடைகிறதற்கு போதுமான அளவு தன்னுடைய உழைப்பை அவர் உயர்த்தி கொள்ளும் போது அவர் கண்ட தோல்வி வெற்றியாக மாறிவிடும். ஒரு நபருடைய உழைப்பில் முழுமை இருந்தால் பலன்கள் தானாகவே அவரை தேடி வரும். தன்னுடைய உழைப்பை கொண்டு தேடிக்கொண்டவைகள்தான் ஒரு நபருக்கு பெருமையை தரும். அந்த பெருமையே நிலைத்து நிற்கும். எடுத்துக்காட்டா, ஒரு நபர் பாடுபட்டு உழைச்சு தன்னுடைய வருமானத்தை பயன்படுத்தி ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கார் அப்படின்னா அது அவருக்கு பெருமை தரக்கூடிய செயல். அதே போல ஒரு நபர் தன்னுடைய அறிவையும் திறமையும் பயன்படுத்தி தன்னால் செய்ய முடியும்படியான காரியங்களை மட்டுமே செய்து முடிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தனது திறமைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து முடிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அவருடைய உழைப்பு முற்றிலும் வீணாகிவிடும். கஷ்டப்பட்டு உழைக்காமல் அதிர்ஷ்டவசமாக அல்லது மற்றவர்களின் சிபாரிசில் ஒரு நபருக்கு உயர்ந்த பதவி கிடைத்தால் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கும். உழைக்க தயங்குபவர் தனது பொறுப்புகளை சரிவர செய்ய முடியாமல் சீக்கிரத்திலேயே பதவியிலிருந்து அவமானத்துடன் வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே சாதனையாளர்கள் எதிர்ப்புகளை கண்டதும் தங்களுடைய முயற்சிகளை இடையில் விட்டுவிடாத நபர்களாக இருப்பார்கள். அவர்களை போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் உழைப்பதை தள்ளி போடக்கூடாது. உழைப்பு ஒன்றுதான் முன்னேற்றத்தை தரும். உழைப்பு ஒன்றுதான் வெற்றியை தரும். கடினமாக உழைப்பதன் மூலம் ஒரு நபர் தன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் அடைய முடியும். புகழின் உச்சியில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதத்தை உழைப்பு எனும் ஒரே வார்த்தையில் சுருக்கமாக எழுதிவிடுவார்கள். நாமும் புகழின் உச்சத்தை அடைய நமது உழைப்பை முழுமையாக்குவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM.

0: கல்யாணம், காதுகுத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி புகழ், அதிகாரம் 24, குறள் எண் 236. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று. உலகத்தார் முன்பாக ஒருவன் தோன்றினால் புகழோடுதான் தோன்ற வேண்டும். புகழ் இல்லாதவர் தோன்றுவதை விட தோன்றாமல் போவதே நல்லது. எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் புகழுடன் விளங்க வேண்டும். இயலாதவர்கள் அந்த துறையில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. இந்த ஒரு கருத்தை தான் திருவள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. ஒரு நபருக்கு நிலைத்த புகழை தரக்கூடிய நல்ல குணங்களில் வாய்மை, கொடைத்தன்மை, அடக்கம், இரக்க குணம், நடுவு நிலைமை, இது எல்லாமே முதன்மையானது. இந்த பண்புகள் தான் ஒரு மனிதனை சமூகத்தில் உயர்ந்தவர்களாக உயர்த்தி காட்டுகிறது. எந்த ஒரு காலத்திலையும் பொய் சொல்லாமல் உண்மையை மட்டும் பின்பற்றுவது ஒரு நபருக்கு நம்பகத்தன்மையையும் அழியாத புகழையும் தேடித்தரும். தன்னிடம் இல்லாதவர்களுக்கு அல்லது உதவி தேடி வருவோருக்கு பிரதிபலன் எதிர்பாராமல் உதவி செய்வது ஈகை குணம். எத்துணை உயர்நிலையை அடைந்தாலும் செருக்கு கொள்ளாமல் அனைவரிடமும் பணியுடன் நடந்து கொள்வது பணிவான குணம். மற்றவர்களின் துயரங்களை புரிந்து அவர்களின் வலியை உணர்ந்து ஆறுதலாக உதவியாக வாழ்வது இரக்க குணம். எந்த ஒரு சூழலிலும் நடுவு நிலைமையோடு எளியவர்களுக்கும் நீதி வழங்குவது நேர்மையான குணம். இம்மாதிரியான நல்ல குணங்களை தனதாக்கிக் கொண்டு தனது துறையில் புகழை அடைய வேண்டும் அப்படின்ற கருத்தை வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. உலகத்திலேயே நிறைய ரோடுகள் கருப்பு கலர்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, நம்ம தெரிஞ்சுக்குவோமா? முதல்ல என்ன அப்படின்னா, வெள்ள கலர்ல இருக்கிற சிமெண்ட் ரோடு மாதிரியான ரோடுகள்ல வெயில் பட்டு வாகனம் ஓட்டிட்டு வர்றவங்களுக்கு கண்ணு கூசலாம். அந்த மாதிரி இல்லாம கருப்பு கலர் ரோடுகள்ல இந்த மாதிரி கண்ணு கூசுற பிரச்சனை அப்படின்றது ரொம்ப குறைவு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரோட்ல போடக்கூடிய வெள்ளை மஞ்சள் கோடுகள் அப்புறம் சாலை குறியீடு இதெல்லாம் தெளிவா தெரியணும் அப்படின்னா கருப்பு கலர் தார் ரோடு தான் ஈஸியா இருக்கும். மூணாவது, வெப்பத்தை உறிஞ்சுற தன்மை. நிறைய பேருக்கு தெரியும் கருப்பு கலர் வெப்பத்தை ஈஸியா உறிஞ்சும் அப்படின்னு. அதே மலை பிரதேசங்கள்ல வெயில் நேரத்துல வெப்பத்தை வாங்கி வச்சுக்கிட்டு குளிர்காலத்துல காத்துல உள்ள ஈரப்பதத்தை சீக்கிரமா ஆவியாக்க இந்த கருப்பு கலர் ரோடுகள் ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப முக்கியமான விஷயமான ரோடு போடக்கூடிய செலவு. இப்ப உள்ள தார் ரோடுகள் பெரும்பாலும் பிட்டுமென் அப்படிங்கிற ஒரு பொருளை வச்சுதான் போடப்படுது. இது குறைஞ்ச விலையில கிடைக்கிறதுனால ரோடு போடுறதுக்கான செலவுமே ரொம்ப கம்மி. அதனாலதான் நிறைய நாடுகள் இந்த கருப்பு கலர் ரோடுகளையே செலக்ட் பண்றாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு காட்டுல நரியும் கழுதையும் நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். ஒரு முறை வழி தவறி ரெண்டு பேரும் சிங்கம் வாழக்கூடிய அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டாங்க. இவங்களை பார்த்ததும் சிங்கம் துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. எப்படியோ தப்பிச்சு போனாலும் கூட இரண்டு நாள் மூன்று நாள் கழித்து மறுபடியும் சிங்கத்தோட பார்வையில படுறது, உயிர் பிழைக்க ஓடுறதுன்னு இந்த நரிக்கும் கழுதைக்கும் ஓய்வே இல்லாத ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு. இப்போ நரிக்கு மனசுக்குள்ள சுயநல எண்ணம் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் இந்த சிங்கத்துக்கு பயந்து நம்ம ஓடணும்? இந்த கழுதையை நம்ம பலி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலாமே, எவ்வளவு நாள் தான் ஓடி ஒளியறது அப்படின்னு நினைச்சது. ஒரு நாள் கழுதைக்கு தெரியாமல் சிங்கத்தை போய் சந்திக்குது. அரசே, உங்களை நான் தலை வணங்கி வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு முறையும் உங்களை கண்டு என்னால் ஓடி ஒளிந்து வாழ முடியவில்லை. நானோ சிறிய பிராணி, என்னை வேட்டையாடி சாப்பிட்டாலும் உங்களது வயிறு நிரம்பாது. எனது நண்பன் கழுதை நன்றாக கொழு கொழுவென்று இருக்கிறான். அவனை வேட்டையாடினால் உங்களுக்கு போதுமான உணவாக இருக்கும். எப்படியாவது கழுதையை உங்களுக்கு உணவாக கொண்டு வந்து விடுகிறேன். என்னை விட்டு விடுவீர்களா அப்படின்னு நயவஞ்சகமா பேசுது. அதோட வார்த்தைகள்ல சிங்கமும் மயங்கி, சரி கழுதையை கொண்டு வந்து என் கிட்ட ஒப்படைச்சிட்டீனா உன்னை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. மறுநாள் நரி என்ன பண்ணுச்சு தெரியுமா? தன்னுடைய கழுதை நண்பன் கிட்ட மெதுவா பேச்சு கொடுக்குது. இரண்டு மூன்று நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் இந்த சிங்கத்தை நம்ம பார்க்கவே இல்லை. அநேகமா சிங்கம் வேற இடத்துக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே நம்ம சுதந்திரமா உலா வரலாம் அப்படின்னு வெளியே கூட்டிட்டு வருது. ஒளிஞ்சிருந்த கழுதையும் தன்னுடைய நண்பனை நம்பி ஏமாந்து மெதுவா வெளியே வந்துடுச்சு. வரக்கூடிய பாதையில ஒரு குழி இருந்தது. அந்த குழி மேல கொஞ்சம் இலத்தலைகள் போடப்பட்டு இருந்தது. அங்க இருக்கக்கூடிய குழி நரிக்கு நல்லாவே தெரியும். ஆனா கழுதைய அந்த பாதையில வர வச்சு தவறி விழ வச்சிடுச்சு. உனக்கு உதவிக்கு யாரையாவது கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போன நரி நேர போய் சிங்கத்தை சந்திக்குது. ராஜா, நான் சொன்னது போல கழுதைய ஒரு குழிக்குள்ள தள்ளிட்டேன், நீங்க போய் அதை உணவா எடுத்துக்கலாம், நான் இனிமே சுதந்திரமா நிம்மதியா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சிங்கம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? கூடவே இருந்த நண்பனை கூட நீ காட்டி கொடுக்கறதுக்கு கொஞ்சமும் தயங்கல, சுயநலம் உனக்குள்ள பெருக்கெடுத்து ஓடுது, ஒரு நாள் ஆபத்து வருது அப்படின்னா என்னையும் நீ நிச்சயமா காட்டி கொடுப்ப. உன்னால எல்லாருக்குமே ஆபத்து தான். ஆக இன்னைக்கு நீ எனக்கு உணவா இருந்துட்டு போ, நாளைக்கு நான் கழுதைய சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல் நாள் நரியையும் இரண்டாவது நாள் கழுதையையும் வேட்டையாடியது. ஆக ஒரு நபருக்கு நாம தீமை செய்யறோம் அப்படின்னா அந்த தீமை ஒரு நபருடைய நிழல் போல அவரை தொடர்ந்து வந்து பிடிக்கும் அப்படின்றதுதான் இந்த கதையுடைய கருத்து. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: எல்லாருக்கும் தெரியுமே.
1: இதனால மக்களுக்கு சொல்றது,
0: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
1: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
0: இப்ப நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4 நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. கொடைவள்ளல் கர்ணன் அவரை சந்திக்க ஒவ்வொரு நாளும் வறியவர்கள், ஏழைகள், முதியவர்கள் இந்த மாதிரி வந்துட்டே தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. ஒரு நாள் ஒரு முதியவர் வந்தாரு. மன்னா, எனது மகளின் திருமணத்தை நடத்த என்னிடம் போதுமான வசதி இல்லை, ஏதாவது கொடுத்து உதவுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அவருடைய தோற்றத்தை பார்க்கும் போதே கர்ணனுக்கு அவ்வளவு பரிதாபமா இருக்குது. ஆக என்ன பண்றாரு, தன்னுடைய இடக்கை பக்கமா இருக்கக்கூடிய தங்க கிண்ணத்தை எடுத்து அப்படியே கொடுத்து அனுப்பிட்டாரு. அவர் அரண்மனையை விட்டு கடந்ததுமே அமைச்சர் கேட்கிறாரு, மன்னா, எப்பவுமே எல்லாருக்கும் உங்களுடைய வலது கையால இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுப்பீங்க, ஆனா இந்த நபருக்கு இடது கையால கொடுத்துட்டீங்களே, நீங்க செஞ்சது சரியா அப்படின்னு கேக்கும்போது கர்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா, உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம், இந்த நபருக்கு இந்த பொருளை நம்ம கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம், நினைச்சதுமே செஞ்சிடணும், இல்ல அப்படின்னா இடது கையில இருந்து வலது கைக்கு மாறும் போது இந்த தங்க கிண்ணத்தை கொடுக்கணுமா, ஒரு வெள்ளி கிண்ணத்தை கொடுக்கலாமே, ஒரு விலை உயர்ந்த வேற ஏதாவது கிண்ணத்தை கொடுக்கலாமே, தங்கத்தை ஏன் கொடுக்க வேண்டும், இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள வந்துடும். அதுவே பெரிய தடைகளா நின்னுடும். அதனால உதவி செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா காலம் தாழ்த்தாமல் உதவி செய்வதுதான் உதவி கேட்டு வந்தவருக்கு பலன் கொடுக்கக்கூடிய செயலாக அமையும். அதனாலதான் இடது கை பக்கமா இருந்த தங்க கிண்ணத்தை அப்படியே எடுத்து அவர் கையில கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். ஆமா நேர்களே, நாமளும் நம்ம வாழ்க்கையில நம்மளால முடியும் அப்படின்னா மறுக்காமல் உதவி செய்யக்கூடிய ஒரு குணத்தை வளர்த்துக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, ஆ அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துடுவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு

0: இதுவும் ஒரு காரணம் தான்.
1: ஏய் சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நேரம் வந்து ஆரம்பிச்சிருச்சு, நல்ல நாளும் வந்து தொடங்கிருச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நிகழ்ச்சிகள் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இந்த காற்றோட வேகம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அளவுக்கு அதிகமான காற்று வந்து அடிச்சுட்டு இருக்கு, தாராளமான காற்று அடிச்சுட்டு இருக்கு. அதனால நம்ம மீனவர்களையும் கடலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கடலுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு கடலை வந்து ஆகிடுச்சு. நேற்று கூட ஒரு மீனவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தமாக சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி திருவிழா முடிஞ்சு எல்லா திருவிழாவுக்கும் நிறைய செலவழிச்சிட்டு சரி கடலுக்கு போயிட்டு அடுத்து வந்து அன்றாட வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா கடலுக்கே போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அந்த ஒரு மாதிரி அந்த ரெகுலரான வாழ்க்கை ஓட்டுறது சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் சீக்கிரம் முடிஞ்சு நம்ம காற்று வேறு அடிச்சிட்ருக்கு, இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் காற்று அடிக்கும் போல். இந்த வாரமே கடலுக்கு போக முடியாமல் வந்து பண்ணிடுச்சு, சீக்கிரம் காற்றுலாம் முடிஞ்சிட மீனவர்கள் கடலுக்கு போகணும் அப்படின்னு நம்புவோம். இப்போ அடுத்து நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி இன்றைக்கான வானிலை தகவலை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்டு நினைச்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கான வானிலை தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது காற்று நல்லா தாராளமான காற்று அடிச்சிட்ருக்கு தென்மேற்கு.

தேசியிலிருந்து குறைந்தபட்சமாக மணிக்கு 39 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 49 கிலோமீட்டர் வரை காற்றுன்னு வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இன்றைக்கும் இது கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், 49 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று வந்து வீசப்போகுது அப்படின்னா கடல் மேலே இன்னும் அதிகமான காற்று வந்து வீசும். அதனால் இன்றைக்குமே நம்ம மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம் அப்படின்னா தெரிவிப்பாங்க. அதனால் மீனவர்கள் எல்லாரும் முன்னெச்சரிக்கையாக வந்து இருக்க மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நெஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசி FM 90.4.

0: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மண்டபம்
0: மற்றும் தங்கச்சி மடம்.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நாளையிலேருந்து நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான ஒரு போராட்டம் வந்து நடக்க போகுது. அது என்ன போராட்டம்? அந்த போராட்டத்தினால நம்ம எல்லாருமே வந்து லைட்டாக வந்து பாதிக்கப்பட இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக 7:23 ஆகிடுச்சு. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். நமக்கு ஒரு நான்வெஜ் அப்படின்னா என்ன? இந்த மீனே நம்ம நான்வெஜ்லேருந்து சேர்த்துக்கிற மாட்டோம். மீனுங்கிறது நமக்கு வந்து ஒரு அசைவமாகவே தெரியாது. ஏன்னா வாரத்துக்கு 5 வந்து சாப்பிட்றதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு நான்வெஜ் அப்படின்னு எடுக்க போகிறோம் அப்படின்னாவே நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிறது கோழி தான், சிக்கன் தான். எப்படியும் அவ்வளோ சிக்கன் நம்ம ஊரில் வந்து சாப்பிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா கட்டாயமாக சிக்கன் இருக்கும். அதுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து சிக்கன் எடுப்போம், ஃபங்க்ஷன் வந்து அப்பவும் சிக்கன் எடுப்போம். இந்த மாதிரி சிக்கனை வந்து வீட்டில் சாப்பிட்றது, ஹோட்டலில் சாப்பிட்றதுன்னு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி நமக்கு வந்து சிக்கன் வந்து வழங்குறாங்க இல்லையா, அந்த சிக்கன் அந்த கோழிகள்லாம் விற்பனை பண்ணக்கூடியவங்க, அவங்க ஒரு போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், கோழிகள் வந்து இனிமேல் நம்மளுக்கு கிடைக்காது. வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது நாளையிலேருந்து மாநிலம் தலைவி கடையெடுப்பு மற்றும் வேலை நிறுத்த போராட்டம் வந்து இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து காரணம் தெரிஞ்சுங்க. அது ஒரு நல்ல ஒரு காரணம் தான், உண்மையிலேயே ஒரு இந்த காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக தான் இருக்குது. எதுக்கான இந்த கோழி உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கோழியை நம்மக்கிட்ட கொடுக்கும்போது, அதாவது நீங்கள் இங்கே வெட்டி கொடுக்குறாங்களா, இந்த கடைகளுக்குன்னா அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு 12 முன்னாடி தீவனம் கொடுத்துருக்கணும். அப்போ தான் அது வந்து செரிமானமாகி அதோடய இறப்பையிலேருந்து அதெல்லாம் சத்துக்கெல்லாம் வந்து மாதிரி அந்த கழிவுகள்லாம் வெளியேற கரெக்டாக இருக்கும். ஆனால் ரன்னிங் ஃபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்கோள்களை அனுப்புறதுக்கு அனுப்ப அந்த சமயத்திலேயே வந்து சாப்பாடு கொடுத்து, அதாவது இறை அந்த தீவனத்தை கொடுத்து அதோடய வெயிட்டை அதிகமாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 1.5 கிலோ இருக்கக்கூடிய கோழியை இன்னும் ஒரு 1.5 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா காட்டுறதுக்காக அந்த நேரத்தில் சாப்பாடு கொடுத்து அனுப்பிவிடுவாங்களாம். அப்படி கொடுத்தா நமக்கு வந்து சுகாதார பிரச்சனை வருமா, உணவு பாதுகாப்பில் வந்து ஒரு பிரச்சனை வருமா, அப்புறம் நம்மளுடைய இறைச்சியோட தரம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருமா, அப்புறம் அந்த கோழி வணிகர்கள்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்க வாங்கி கோழியை அடக்கி வச்சுருவாங்க. அடக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு 15 கடந்ததுக்கப்புறம் வெயிட்டு அப்படியே 1.5 கிலோ டப்புன்னு குறைஞ்சிருமா கோழிக்கு. அந்தளவுக்கு நிறைய மாறுதல் வந்திருக்கும். அந்த நிறுவனங்கள் பண்ணுற சின்ன மிஸ்டேக்கால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி அந்த தீவனம் வந்து சரியாக வந்து செரிமானம் மாறதுக்கு முன்னாடி நம்மளுமே சாப்பிட்டா நமக்குமே அந்த பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். இது எதுவும் இருக்கக்கூடாது, அந்த ரன்னிங் ஃபீட் அப்படின்ற விஷயத்தை வந்து தடை செய்யணும். எல்லாரும் கரெக்டாக கோழிக்கு 12 முன்னாடி சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம்தான் ஏது லோடு ஏற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு காசுக்காக எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, கடையடி போராட்டம் பண்ணுறாங்க. அதனால் தெரிஞ்சுக்கங்க எதுக்காக நமக்கு வந்து கோழி வந்து கிடைக்காது நாளையிலேருந்து அப்படின்னு. அது சரியாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நாளே வந்து சரியாயிரும். ஏன்னா கோழி இல்லாமலாம் தமிழ்நாட்டில் வரவங்க எதுவுமே வந்து இயங்காது. எல்லாத்துலேயும் நம்ம வந்து சிக்கனை வந்து அப்படிங்கிறத வந்து சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் சரி, ஹோட்டலாக இருக்கட்டும் சரி, பெரிய பெரிய மாலாக இருக்கட்டும் சரி, சின்ன சின்ன கடைகளாக இருக்கட்டும் சரி, எல்லா அதுலேயும் சிக்கன் சார்ந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் சீக்கிரம் இந்த பிரச்சனை சரி பண்ணிவிட்டு திரும்ப வந்து சிக்கன் வந்துடும். இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இந்த பேருந்துகளில் பயணம் பண்ணும் பொழுது நம்ம சில பேருக்கு சில பழக்கங்கள் வந்திருக்கும். கொஞ்சம் பேருக்கு வந்து பேருந்தில் ஏறின முன்னாடியே தூக்கம் வந்துடும். டிக்கெட் எடுத்துகிட்டு தூங்குறவங்க இறங்குற வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாங்க, அவங்கள விட்டுடலாம். சில பேர் வந்து இந்த பேருந்தில் ஏறினதுக்கப்புறம் படிக்கிறது, எழுதுறது, இந்த மாதிரியான சில விஷயத்த வந்து பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து படம் பார்க்குறது, ஏன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து உட்காந்து படம் பார்க்க ஆரம்பித்தா ஒரு முழு படத்தையே பார்த்து முடிச்சுனா போய் இறங்குறதுக்குள்ள. அப்படி சில பேர் வந்து பாட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாரும் வேலையை நம்ம வந்து பேருந்துக்குள்ளே பண்ணிக்கிட்டே தான் வந்து போயிட்டுருக்க போகிறோம். அப்படி பேருந்தில் போகிற பயணிகளுக்காக ஒரு புதிய கட்டுப்பாடுகள் வந்து வீசியிருக்காங்க. என்ன மாதிரியான கட்டுப்பாடு அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடக்கூடிய அந்த அரசு பேருந்துகளில் சக பயணிகளுக்கு, அதாவது கூட பயணிக்கிற அந்த பயணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் நம்ம ஃபோனில் அதிகமாக சவுண்டு வச்சு வீடியோஸோ படமோ பாட்டோ எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் கேட்க போகிறீங்கன்னா உங்களோட இயர்ஃபோன்லாம் ஹெட்ஃபோனை வந்து எடுத்து அது காதில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓட்டுநர்களும் பேருந்தில் ரொம்ப சத்தமான அப்படி டம் டம்னு அடிக்கிற மாதிரியான பாடல்கள்லாம் வந்து போடக்கூடாது. சில நேரத்தில் இந்த சில பாடல்கள் வந்து ஒரு கேட்கவே ஒரு மாதிரி தான் வந்துருக்கும், ரொம்ப சவுண்டாக வந்துருக்கும், ஒரு ஃபோன் பேச முடியாது, எதுவுமே வந்து யோசிக்க முடியாது, தூங்க முடியாது. சில பேரால் பேருந்தில் தான் சில பேருக்கு நல்ல தூக்கமே வரும், அந்த தூக்கமும் கெட்டு போயிடும் இந்த பாட்டு கேட்குறதுனால. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா பேருந்துகளையுமே விழிப்புணர்வு ஸ்டிக்கர் வந்துருக்கணும், இந்த சத்தம் அந்த இடையூறு பண்ணாதீங்க, ஹெட்செட் மாட்டிங்க அப்படிங்கிற மாதிரியான விழிப்புணர்வு ஸ்டிக்கரையும் வந்து பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. இந்த அனுபவம் எனக்குமே நடந்திருக்கு. ஒரு நாள் சென்னையில் போயிட்டு நான் ரொம்ப தூரம் போகிறது, ஒரு 3 மணி நேரம் போகிறது, என்ன பண்ணுறது தெரியாமல் ஃபோனில் உட்காந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்க அந்த அண்ணன் தான் சொன்னாங்க, தம்பி இந்த மாதிரி பஸ்ஸில் சவுண்டு வச்சுன்னா பார்க்கக்கூடாதுப்பா, ரொம்ப தப்புப்பா, உன் ஹெட்செட் இருந்தால் ஹெட்செட் எடுத்து மாட்டுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ஹெட்செட்டே இல்லை, நான் அதை பயன்படுத்தவே மாட்டேன். அதனால் அப்போ தான் வந்து புரியுது, நான் திரும்பி பார்க்குறேன், எல்லாரோட காதலையும் ஹெட்செட் வந்து மாட்டி வச்சுருக்காங்க. அவங்க அப்போவே இருந்து பண்ணிட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, நம்ம மற்ற யாருக்கும் வந்து தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு அந்த பஸ்ஸில் ஒரு 60 பேர் இருந்தாங்கன்னா 40 பேருக்கிட்டாச்சும் ஹெட்செட் இருந்திருக்கும். அதுதான் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் கேட்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட காதுகளுக்கு மட்டும் கேட்குற மாதிரி இயர்ஃபோன் ஹெட்ஃபோன் அது வந்து வாங்கி மாட்டிப்பீங்களா, மாட்டிட்டு கேட்டுகிட்டே போவீங்களா அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இல்லைனா வால்யூமை குறைச்சி வச்சுட்டு பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, பாடலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்து தான் இன்றைக்கான விலை நிலவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலையும் மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10763 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13155 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 13813 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தினால 22 கேரட் 1,05,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இப்போ அடுத்ததா நம்ம ஊர் முழுக்க நம்ம தமிழ்நாடு முழுக்கவே திருவிழாக்கள் வந்து நடந்துட்டுருக்கு. இங்கே சும்மா இரவு நேரத்தில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு இங்கே ஆச்சும் போங்களே, அப்படியே எங்கே வேணால் போங்க, மெயின் ரோட்டில் எந்த பக்கம் வேணால் போங்க, உங்களுக்கு நீங்கள் போய் சேர்றதுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாவே உங்களுக்கு ஒரு 4-5 திருவிழாக்கள் வந்து உங்கள் கண்ணில் பட்டுரும். அவ்வளோ திருவிழாக்கள் ஊர் முழுக்க நடந்துகிட்டே தான் இருக்குது. பேனர், அந்த வெளிச்சமான பேனர்ஸ் வந்து நிறைய வச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய அம்மன் சிலைகளாக இருக்கட்டும் சரி, இல்லை அலங்காரமான விஷயங்கள் சில விஷயங்களாக இருக்கட்டும் சரி, திருவிழாக்குன்னு எப்படி இந்த திருவிழா இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லோரும் மன மகிழ்வோடு சந்தோஷமாக திருவிழா வந்து கொண்டாடணும். சில இடங்களில் வந்து இதனால் வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம். அதனால் வாகனங்கள் ஓட்டிகள் நிறைய பேர் வந்து நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் ஊர்வலம் போயிட்டுருப்பாங்க. சில நேரத்தில் இரவு நேரங்களில் தொடர்ந்து நம்ம ஊரில் 2-3 நாளாக வந்து போயிட்டே இருந்தாங்க. அதனால் வாகன ஓட்டிகள் கொஞ்சம் கவனமுடன் மெதுவாக இந்த விஷயத்தை புரிஞ்சு நடந்துப்பீங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா இந்த விஷயத்தில் யாரும் நம்ம வந்து பெருசாக தலையிடலாம் மாட்டோம். அதனால் எல்லோரும் கவனமாக மெதுவாக வாகனத்தை ஓட்டிங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:01 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக விளையாட்டு தகவல் தெரிஞ்சுக்கலாம். காமன்வெல்த் போட்டிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. காமன்வெல்த் போட்டிகளில் நம்ம இந்தியா உட்பட நிறைய அணிகள் வந்து பங்கேற்றுகிட்டே இருக்காங்க. நிறைய வீரர்கள் வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. நிறைய போட்டிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு நெடுந்தூர ஓட்ட போட்டிகளாக இருக்கட்டும் சரி, 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 1000 மீட்டர், 10,000 மீட்டர்னு சொல்லிட்டு தலகளங்களாக இருக்கட்டும் சரி, நிறைய போட்டிகள் நடந்துகிட்டே இருக்குது. பழு தூக்கிற போட்டிகள் இருந்து கூட இதில் இப்போதைக்கும் நம்ம இந்திய அணி எத்தனை பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது 2 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு 12 பதக்கங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. 12 பதக்கம் வாங்கி பதக்கப்பட்டியலில் 9வது இடத்துல வந்து இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எந்த முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா அணி வந்திருக்காங்க. 35 தங்கம், 18 வெள்ளி, 27 வெண்கலம்னு சொல்லிட்டு 80 பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல கனடா, 13 தங்கம், 10 வெள்ளி, 12 வெண்கலம்னு சொல்லிட்டு 35 பதக்கங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. 3வது இடத்துல இங்கிலாந்து, 10 தங்கம், 19 வெள்ளி, 15 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு 44 பதக்கத்தோட 3வது இடத்துல இருக்காங்க. அப்படி பதக்கம் வாங்கியிருக்க எல்லா அணிகளுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். நம்ம இந்தியா வந்து இன்னும் ஒரு சில பல பதக்கங்கள் வந்து வாங்கி ஒரு 30-35 முடிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கும். இப்போதைக்கும் 12 பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. 12 பதக்கத்தையும் வாங்கின நம்ம இந்திய வீரர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். சிறப்பாக வந்து செயல்பட்டு நம்ம இந்தியாவுக்காக பதக்கம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆனோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள் உங்க வீட்டு பங்கன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
4: மண்டபம்
0: மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்வுகளின் புனிதத்தை மீற துணிபவர்களுக்கு கடும் தண்டனைகள் விதிக்கக்கூடிய விதிமுறைகள் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஆபத்தை விளைவிக்க முயற்சிக்கும் எந்த ஒருவரையும் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தப்பவிடாது என்று அவர் கூறியுள்ளார். அத்தகையோர் மீது சட்டப்படி

0: நேர்மையையும் உறுதி செய்யவும் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் அனைத்து மாணவர்கள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள், புத்துழல் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உலகளாவிய போட்டித்தன்மை கொண்ட உற்பத்தி ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற JRD டாடா நினைவு சொற்பொழிவில் உரையாற்றிய அவர், தரம் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் உலக அளவில் சிறந்த மதிப்பு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்க பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் புதுமை கண்டுபிடிப்பு சூழல் மேலும் வலுப்பெறுவதுடன் தொழில்நுட்ப வளர்ச்சி துரிதப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றில் அதிக அளவில் முதலீடு செய்யுமாறு தொழில்துறையினரை அவர் கேட்டுக்கொண்டார். திறன், புதுமை கண்டுபிடிப்பு, நாட்டை கட்டமைத்தல் குறித்த JRD டாடாவின் தொலைநோக்கு பார்வை இந்திய தொழில்துறைக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நீர்வளத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது அவர் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் மழை நீரை முழுமையாக சேமிப்பதோடு வெள்ள பாதிப்புகளையும் கணிசமாக குறைக்க முடியும் என்று அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னையில் விமானங்கள் இறங்குவதும் புறப்படுவதும் தாமதமானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு 8 மணி அளவில் திடீரென இடி மின்னல் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அதையடுத்து அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் விமான சேவை பெருமளவு பாதிக்கப்பட்டன. அபுதாபி, டெல்லி, கவுஹாத்தி, கோவை, திருச்சி, மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து தத்தளித்துக் கொண்டிருந்தன. சென்னை விமான நிலைய அதிகாரிகள் நிலைமையை உடனடியாக கவனித்து மழையின் வேகம் மேலும் அதிகரித்தால் விமானங்கள் பெங்களூர், திருச்சி, திருப்பதி போன்ற விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்காக தயாரானார்கள். இரவு 9:30 மணிக்கு மேல் மழையின் வேகம் குறைந்ததை அடுத்து வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்த 10 விமானங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கின. சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய 5க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: இருவரி செய்திகள். ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி ஆலோசனை மேற்கொண்டார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் மாவட்டம் கோனூர் ஊராட்சியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய கட்டிடத்தை ஆட்சியர் திரு மதுபாலன் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விபத்தில் இழப்பீடு வழங்காததன் காரணமாக அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தாா்.

கோவாவின் வாசவடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 400 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் இந்தியாவின் சந்தோஷ் தமிழரசன், யஷஸ் பலக்ஷா ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் எலிஸ் கிளைனை 4-1 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8 இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இந்த கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

இன்னைக்கு ஒரு சிறப்பான தினம், ரொம்ப முக்கியமான தினம். அந்த தினத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கு. நேரம் சரியா 8:32 ஆயிடுச்சு. நீ இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்மளோட வாழ்க்கையில நமக்கு வந்து நிறைய உறவுகள் வந்து கிடைப்பாங்க. அம்மா அப்பா, தம்பி தங்கை, அக்கா அண்ணன்கள், பாட்டி தாத்தாக்கள், அப்போ மற்றும் நம்ம உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்மளோட மிக முக்கியமான ஒரு சொத்தா நம்ம எப்போவே வந்து பார்க்குறது நம்மளுடைய நண்பர்கள் தான். நண்பர்களே பல விதங்கள் வந்துருக்கு. ஆனால் எல்லாருமே கடைசியில் வந்து நண்பர் அப்படின்னு முடிச்சிருவோம். நம்ம சின்ன வயசில் நம்ம பால்வாடி போகும்போது கிடச்ச நட்பாக இருக்கட்டும் சரி, நம்ம ஏரியா நண்பர்களாக இருக்கட்டும் சரி, நம்ம ஸ்கூல் போகும்போது கிடச்சது, காலேஜ் போகும்போது கிடச்சது, வேலைக்கு போகும்போது கிடச்சது, விளையாடும் போது கிடச்சது, ஃபங்க்ஷன் வீட்டில் போய் கிடச்சது, வெளியூர் போய் கிடச்சது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நண்பர்கள் நமக்கு வந்து கிடச்சிட்டே இருப்பாங்க. ஒரு உண்மையிலேயான ஒரு நண்பர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மதம், ஜாதி, மொழி, வந்து உங்கள் காசு இருக்குமா இருக்காதா அப்படின்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வளர வளர சேர்ந்தே வந்து அவங்க நட்பும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகக்கூடிய நல்ல நண்பர்களுக்கான தினம் இன்னைக்கு. அதாவது ஜூலை 30 சர்வதேச நண்பர்கள் தினமாக வந்து கடைபிடிக்கப்படுது. உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். நானுமே வந்து சொல்ல தான் ஆசைப்பட்றேன். எங்கே இருக்காயின்னு தெரியல, எல்லோரும் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால் எந்திரிச்சதுக்கப்புறம் போய் வாழ்த்து சொல்லலாம். நல்ல நண்பர்கள், சிறப்பான நண்பராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்கள் தின வாழ்த்துக்களை இனிமையாக வந்து பகிர்ந்துக்கலாம். நீங்களும் உங்களோட நண்பர்களுக்கு இன்றைக்கி தினத்துக்கான வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. இப்படுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. பாம்பை கண்டா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பாம்பே நடுங்கிற ஒரு ஆள்னா அது கீரி பிள்ளைதான். ஒரு வீட்டு போன சைஸ்ல மட்டுமே இருக்கிற கீரிக்கு ஏன் பாம்புகள் இவ்வளவு பயப்படுது? பாம்போட விஷத்தை வச்சு தாக்கலாம்ல அப்படின்லாம் சின்ன வயசுல யோசிச்சிருப்போம். ஆனா ஏன் தாக்க முடியலன்னு அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? பாம்புகள்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ராஜநாகம் கிட்டத்தட்ட 20 அடி நீளம் வர வளரும். எதிரிய பாத்துச்சு அப்படின்னா பாஞ்சு தாக்கும். ஆனா கீரிட்ட இது பழிக்காது. பாம்புகளை வீழ்த்த அதோட தலைய குறி வச்சு கரெக்டா தாக்கி தலைய ஈஸியா துண்டாக்குற பவர் கீரிட்ட இருக்கு. அதே சமயம் இயற்கையாவே பாம்புகளோட விஷம் கீரிகளை பாதிக்கிறது கிடையாது. கீரிகளோட குட்டிய தாய் கீரிகள் இல்லாத சமயத்துல பாம்புகள் தாக்குமா? அதனால கீரிகள் தன்னோட சந்ததிகளை பாதுகாக்க பாம்ப எந்த இடத்துல கண்டாலும் சண்டை போட்டு கொன்றுமா? இப்ப தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த பாம்பும் கீரியும் அடிக்கடி சண்டை போடுது அப்படின்னு. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:41 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் நம்ம இன்றைக்கி காற்றோட வேகம் அதிகமாக இருந்து இருக்கிறதுனால காற்றோட வந்து ஒரு வேகம் வந்து நார்மலாகவே வந்து கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஒரு வாரமாக அதிகமாக இருக்கிறனால நம்ம மீனவர்களை வந்து கடலுக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவுறுத்தல் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி நம்ம மீனவர்கள் யாரும் நினைக்கிறது கடலுக்கு போக மாட்டாங்க. ரொம்ப வருத்தமான விஷயம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய பாதுகாப்பு நலன் கருதி நம்மளுடைய விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகுகள்னால் கொஞ்சம் கவனமாக வந்து பட்டி வச்சுருப்போம். நம்மளுக்கு வந்து தூண்டில் வளைவு போட்டதுனால அதுக்கு உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்ம போய் நிற்கும் போதே தெரியுது அதுக்கு வெளியே எவ்வளோ காத்தடிச்சிட்ருக்கு, உள்ளக்கு எவ்வளோ வந்து அலையடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சிறப்பான ஒரு தூண்டில் வளைவு வந்து நம்மளுக்காக போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் அதோட வந்து ஒரு பயன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. உள்ளக்கு வந்து நம்ம நாட்டுப்படகளை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய உதவியாக வந்திருக்கு. அதனால் தூண்டில் வளைவுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு இப்போ நம்மளுடைய படகுகளை கொஞ்சம் கவனமாக நிப்பாட்டிக்கிங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நீங்கள் நேரம் கேட்டு இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை இனக்கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்கள்கிட்ட பேசியிருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் வெளிப்படைத் தன்மையையும் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்றவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கான தயார் நிலை குறித்து புதுதில்லியில் அவர் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், கலந்தாய்வு நடைமுறை வெளிப்படைத்தன்மையானதாகவும் நியாயமானதாகவும் தகுதி அடிப்படையிலும் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நடைமுறையில் வருவான தொழில்நுட்ப பயன்பாட்டை பராமரிக்கவும் குறைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதை உறுதி செய்யவும் கலந்தாய்வு இணையதளம் உரிய முறையில் செயல்பட வழிவகை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். கலந்தாய்வில் பங்கேற்கும் விண்ணப்பதாரர்களின் குறைகளுக்கு தீர்வு காண அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு திரு J.P. Nadda அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் முறையற்ற சொற்களை அவர் பயன்படுத்துவதாக தெரிவித்தார். திரு ராகுல்காந்தி கூறியது போல், உள்துறை அமைச்சர் அல்லது எந்த ஒரு அமைச்சரும் மாணவர்களின் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிடவில்லை என்று கூறினார். இதற்கிடையே மாணவர்கள் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படவில்லை என்றும் இதுபோன்ற உத்தரவை யாரும் அளிக்கவில்லை என்றும் BJP செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா கூறியுள்ளார். எந்த ஒரு ஆதாரமும் இன்றி திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டுவதாக அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் திரு துக்காராம் முண்டே, பள்ளிகள் இருக்கும் பகுதிகளிலிருந்து 50 மீட்டர் தூரத்திற்குள் அதிக அளவில் கொழுப்பு, சர்க்கரை, உப்பு ஆகியவற்றை கொண்ட பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை விற்கவோ, விளம்பரப்படுத்தவோ, இலவசமாக விநியோகிக்கவோ கூடாது என்று கூறியுள்ளார். குழந்தைகளிடையே ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளும் பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த தடை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் தெரிவித்தார். பீகாரில் தர்பங்கா மற்றும் மதுபனியில் மூடப்பட்ட சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் பீகார் புதிய விளையாட்டுக் கொள்கைக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான பிரதமரின் நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் 97 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தவும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அரவிந்த் குமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். முன்னதாக சரணடைந்தவர்கள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 49 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாக பீஜப்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு உமேஷ் குப்தா கூறியுள்ளார். சத்தீஸ்கரைச் சேர்ந்த இந்த மாவோயிஸ்டுகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். அமராவதியில் நடைபெற்ற இப்பேச்சுகளின் போது முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் மேம்பட்ட உற்பத்தி, மின்னணு பொருட்கள், செமிகண்டக்டர் மற்றும் தொழில்நுட்ப துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்தனர். அப்போது ஆந்திர பிரதேசத்தில் முதலீட்டாளர்களுக்கு உகந்த கொள்கைகள், வலுவான கட்டமைப்பு, சரக்கு போக்குவரத்து வசதி, வளர்ந்து வரும் உற்பத்தி சூழல் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்தார். விரைவான ஒப்புதல்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதில் ஆந்திர பிரதேச அரசின் உறுதிப்பாடு குறித்தும் திரு சந்திரபாபு நாயுடு விளக்கினார். பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. பீகாரில் பாங்கிப்பூர், குஜராத்தில் மஞ்சள்பூர், மத்திய பிரதேசத்தில் தாதியா சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வயநாடு மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிசாவில் மீண்டும் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து மகாநதியில் மிதமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு ஆற்றுப் படுகைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பத்ரக் மாவட்டம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் நிவாரண மையங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் நுவபடா, கலஹண்டி, நப்ரங்பூர், கொராபுட் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீட்பு பணிகளை தடையின்றி மேற்கொள்ள 8 மாவட்டங்களில் அதிகாரிகளின் விடுமுறையை ஒடிசா மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. 62 பேர் காயமடைந்ததாகவும் பலரை காணவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிலநடுக்கம் காரணமாக சுமார் 34,900 வீடுகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் 15,000 வீடுகளில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களில் 8,800 மேற்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. மனுஷா, மனவ் தாக்கர், ஹர்மித் தேசாய் ஆகியோர் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. ஸ்ரீஜா அகுலா, சிண்ட்ரேலா தாஸ், ஸ்ரீஜா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி மலேசியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி வரும் 2 நடைபெறவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளே, உங்களுக்கு அழகான வியாழக்கிழமை காலை வணக்கங்கள். பிறர் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளுங்கள், உங்கள் மகிழ்ச்சி வந்து இரட்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நட்பு நண்பர்கள் தினம். அதாவது எவ்வளவு நம்ம சோகமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நண்பர்கள் கண்டிப்பாக வேணும். நண்பர்கள்லையும் சில நண்பர்கள் சிறப்பாக இருப்பாங்க. எனக்கெல்லாம் நிறையா நண்பர்கள் இருக்காங்க. அதுலேயும் கேள் நண்பர்கள் நிறையா இருக்காங்க, பாய் நண்பர்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் எனக்கு நிறையா உதவி நிறையா பேர் செஞ்சுருக்காங்க. நான் எதிர்பார்க்காத உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க நிறையா. அதாவது ஒரு காசாகவே இருக்கட்டும், ஒரு பணமே இல்லைங்கும்போது டக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா பணம் கொடுப்பாங்க. ட்ரெஸ்ஸு ஃபோனு மூணு ஃபோனு கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுகள் மூணு பேர் மூணு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. பணம்னா பணம் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து ஒரு உண்மையான நட்பு. அதனால் நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. நண்பர்களுங்கும் போது இருக்கிற போது நம்ம இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து உதவணும். அப்படி குழுக்க முடியாட்டாலும் அவங்கள வந்து நம்ம வந்து எதையுமே கெடுத்து விடக்கூடாது. நண்பர்களுங்கிறது வந்து எப்போவுமே, அதாவது நம்ம சுந்தரபாண்டியில் சொல்லும்போது சொல்கிற மாதிரி, குத்துனது நண்பனாக இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு அழகான டைலாக் சொல்லுவாப்பில் நம்ம சசிகுமார் சார். உண்மையிலேயே நண்பன் வந்து நம்மளை அடித்தாலுமே சரி, ரைட், நம்ம நண்பன் தானே அப்படின்னு விட்டு கொடுத்து நண்பர்கள் தினம் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள், எனது நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம் நீவா.
2: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேண்ணா.
1: இன்னைக்கு நட்பு தினம். உங்களுக்கு நிறையா நட்புலாம் இருக்கும்ல?
2: கண்டிப்பா, நான் அது எப்படி இல்லாம இருக்கும்.
1: உங்க நண்பர்கள் உங்களுக்கு வந்து உங்களை எந்த நேரத்துல வந்து ஒரு காப்பாத்தி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: கண்டிப்பா. இப்ப நண்பர்கள்னு எடுத்துக்கிட்டா காப்பாத்தி விட்டாங்க அப்படிங்கறத விட நிறைய இடத்துல குட்டி குட்டியா மாட்டிலாம் விடுவோம்.
1: அது ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா? காப்பாத்தி விடுறதோட மாட்டி விட்டு அது நம்மள வந்து மாட்டி விட்டு நம்ம திட்டு வாங்குறத அவங்க ரசிச்சு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா?
2: ஆமா, நம்ம இப்ப கீழே எல்லாம் விழுந்துட்டோம்னா மத்த யாராவது வந்து காப்பாத்தி விடுவாங்க. ஆனா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கீழே விழுந்தோட சிரிச்சிட்டு இருக்கு.
1: அது ஒரு ஜாலி. அதாவது அவங்க வந்து நம்ம கீழே விழுந்துட்டேன்னு மனசுக்குள்ள வந்து ஒரு வேதனை இருந்தாலும் அப்படி வெளியில அப்படி ஜாலியா வந்து ஒரு இது பண்ற, அது வந்து ஒரு ஜாலியா பண்றதுதான்.
2: கண்டிப்பா, நான் அப்ப வந்து ஜாலி ஆயிரும். ஆனா மற்ற நேரங்கள்ல வந்து அவங்க இந்த மாதிரி எல்லாம் காமிக்க மாட்டாங்க. இப்ப எனக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்னா, காலேஜ் டைம்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த காலேஜ்ல லாஸ்ட் செம்மு ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியல. அதுக்கப்புறம் எல்லாருமே அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் கட்டி, சோ அந்த மாதிரி நண்பர்கள் வந்து நிறைய உதவி பண்ணிருக்காங்க.
1: உண்மையிலேயே அந்த காசை நம்ம பின்னாடி திருப்பி கொடுத்தாலும் அந்த நேரத்துல நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க பாருங்க. அவங்க வந்து கடவுள்களுக்கு சமந்தானே.
2: கண்டிப்பா, இந்த மாதிரி உதவிகள் மட்டும் இல்ல, இப்ப நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட யார் போன் வருமா இல்லையான்னு தெரியல, ஃப்ரெண்டு ஏன் கால் பண்ணுவாங்க, ஏன் இன்னைக்கு வந்து காலேஜ் வரல, ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு நமக்காக யாரோ ஒரு ஆள் கேட்கறதுக்கு இருக்காங்க இல்லையா?
1: உண்மையிலேயே எனக்கு அப்படித்தான். ஒரு நாளைக்கு வேலைக்கு வராட்டை நிறைய பேர் போன் பண்ணுவாங்க, ஏன் உடனே

செய்கிறாங்க பாருங்க. அது வந்து நம்மளை காப்பாற்றுற மாதிரி தான் உண்மையிலே சிறப்பாக அதை சொல்லியிருக்காங்க. தங்கச்சி மடத்திலிருந்து கென்னடி என்ன நண்பர்கள் தினத்துக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு காதல் தேசம் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பாமல்லிருந்து நிஷாந்த் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு சாசா தேவி அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு நண்பர்கள் தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. குயின் குயின் அவங்க கேட்டிருக்காங்க. வேதாரண்யத்திலிருந்து பாடல்கள் வருது. இது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு பாடலை கேளுங்க, கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. இன்றைக்கி ரொம்ப மனம் மகிழ்ச்சியாக இருக்குது. இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: பாட்டி உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
1: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஷ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாப்பிடவாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலையை பார்த்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: இணைஞ்சிருக்கின்ற கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க 9:27 ஜாசன் பவேஸ் அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், நிசாந்த் சார்பாகவும், எனது சார்பாகவும் 5வது பிறந்தநாளில் கொண்டாடும் ஜாசன் பவேஸ் வந்து அவங்க வந்து நல்லா படித்து ஒரு சிறப்பான ஒரு தொழிலில் அமைஞ்சு அவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழணும் அப்படின்னு வாழ்த்திட்டு அடுத்து ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம் சகோதரி, உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
7: சொல்லுங்க
6: சகோதரி, என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு வந்து வண்ண வண்ண பூக்கள் இருந்து கோழிப்பூ நேரத்துல கோலம் போட்டு பார்க்கலாமே.
6: ஒரு அழகான பாடல் சகோதரி. யாருக்கு இந்த பாடலை டெடிகேட் பண்றீங்க? யாருக்கும் வாழ்த்துக்கள் இருக்கா?
7: என் தங்கச்சி முந்தாஜுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். என் தங்கச்சி முந்தாஜுக்கு ரொம்ப அந்த பாட்டு பிடிக்கும்.
6: நன்றி நன்றி சகோதரி.
7: புரியலா?
6: நன்றி சகோதரி, கண்டிப்பா.
7: நன்றி.
6: பாமல்ல இருந்து சல்மான் அவங்க தான் பேசுனாங்க. அவங்க மும்தாஜ் அவங்க சகோதரிக்காண்டி ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. வணக்கம், யார், எங்க இருந்து உங்க பேரு? நம்பகுமார். சொல்லுங்க, நான் யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்னா?
8: இன்னைக்கு வந்து உலக நண்பர்கள் தினம், அதனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். படம் தளபதி காட்டுக்குள்ள மனசுக்குள்ள.
6: ஒரு அழகான பாடல் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா கொடுத்துடலாம்னா கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
8: நன்றி.
6: தெக்குவாடியிலேருந்து நம்பகுமார் அண்ணா தான் பேசுனாங்க. தளபதி படத்திலேருந்து ஒரு அழகான நண்பர்கள் தினத்துக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நட்பை பற்றி தான் பேச போகிறாங்க. அதனால் நல்ல நல்ல நட்பான பாடல்களை நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் கேள்வி கேட்பாங்க, பதிலை சொல்லிட்டு பாடல்களை அள்ளுங்க மக்களே. அடுத்து கடலாடி வட்டம் சபரியார் பட்டணத்துலேருந்து ராபர்ட் அண்ணன் தான் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க திருவிழாவுக்கு வந்திருக்காங்களாம், லீவில் இருக்காங்களாம், அவங்க குடும்பத்தோடு பஞ்சு பருத்தி எடுக்கிறாங்களாம், சிறப்பான ஒரு வேலை பார்க்குறாங்க. அவங்க பருத்தி எடுக்கிற அவங்க மாமனார், மாமி, ஒய்ஃபு, குழந்தைகள் மற்றும் சுற்றும் நட்பும் எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக பருத்தி எடுக்கிறாங்களாம். ஏன்னா பருத்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள். அந்த பருத்தியில் வந்து பெரும்பாலும் வெப்ப மண்டலத்தில் தான் இந்த பருத்தி வந்து அதிகமாக காக்கி, அதுலேயும் நம்ம இந்தியா முதலிடத்தில் இருக்குது. இதில் வந்து புண்ணாக்கு, எண்ணெய், அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுகள், அப்புறம் மெத்தைக்கு வந்து அந்த இலவம் பஞ்சு பருத்தி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த பருத்தியை வந்து அப்படி பஞ்சு அது வெடித்து அந்த பஞ்சு வரும்போது அந்த காய் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். ஏன்னா நான்லாம் ஒரு நேரத்தில் கிராமத்துக்கு போயிருக்கேன், பருத்தி எடுக்க போயிருக்கேன். ஆனால் அந்த பருத்தி காய் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து அதை மொத்தமாக சேர்த்து, உண்மையிலே இது வந்து ஒரு ரொம்ப சிரமமான வேலை. ஏன்னா இப்போ நூலத்தை தனியாக திரிக்கணும், அந்த காயத்திரி தனியாக பிரிக்கணும், பிரித்து எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நூல் தயாரித்து உண்மையிலேயே அந்த நெசவாளர்களுக்கு தான் கண்டிப்பாக வாழ்த்து சொல்லணும். அதே மாதிரி எடுத்து கொடுக்குற அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறது. பருத்தி வந்து இன்றையிலேருந்து அன்றையிலேருந்து இன்று வரையுமே அந்த பருத்திக்கு முதலிடம் நம்ம இந்தியா தான். அதை நம்ம வந்து ஒரு பெருமையாக சொல்லிக்கணும். நம்ம மக்கள்கள் உள்ள நல்லா சிறப்பாக வளர்க்குறாங்க. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி திருநெல்வேலி இங்கிட்டு ஒரு நிறைய மாவட்டங்களில் விருதுநகர் இங்கிட்டலாம் நல்லா பருத்தி சிறப்பாக போட்டு வளர்க்குறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு சில இடங்களில் பருத்தி போடுறாங்க. ஒவ்வொரு மாவட்டமுள்ள இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு சில மாவட்டங்களில் பருத்தி போடுறாங்க. இந்த பருத்தி போடுறாங்கன்னா இந்த பருத்தியை வந்து கரெக்டாக எடுத்துடுவாங்க. எடுத்துட்டு இந்த ஆடியில் விதை விளைக்கிறாங்களா, அதுக்காண்டி வேகமாக எடுத்துடுவாங்க. எடுத்துட்டு இந்த ஆடியில் 18 பேருக்கு விதை விளைக்கணும். நெல் நெல் மழையை எதிர்பார்த்து விதைப்பாங்க. ஏன்னா 18 பெருத்தா தான் தையில் வந்து அறுவடை பண்ணணும். அதுக்காண்டி இப்போயே பருத்தி இழப்பெல்லாம் ஓரளவு காலியாக்கிட்டு அந்த களை கொட்டை வச்சு அதைப்பெல்லாம் கொத்தி எடுத்துட்டு நெல்லை விதைச்சி சிறப்பாக அடுத்த பயிருக்கு தயாராகி கொண்டு இருக்கும். அனைத்து விவசாயிகளுக்கும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4.

0: பிரமாணமே,
1: ஐயையோ
0: புது நந்தவனமே,
1: ஐயையோ
0: சம்மதம் சொல்லு இந்த இடமே இந்த சொகமே.
1: அக்கா மக
2: ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
3: யாரோட அக்கா மக டாய்?
1: அண்ணனோட அக்கா மக. அவன் நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு பழ பழ பழக்கும்
1: அண்ணனோட.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா விசா, பாஸ்போர்ட், டிக்கெட் இது எல்லாமே அவசியம். இன்டர்நேஷனல் ஐடி கார்டு பாஸ்போர்ட்னு தெரியும், ஆனா அதை வச்சுக்கிட்டு மட்டும் வெளிநாடுகளுக்கு போயிட முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. சரி, அப்பனா விசானா என்ன தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நாம போக யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க தேவையில்ல, ஆனா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போக அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. அதே மாதிரிதான் நாம இந்தியாக்குள்ளேயே போக விசா தேவையில்ல, ஆனா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா நாம எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டோட தூதரகத்துல நாம எதுக்கு அந்த நாட்டுக்கு போறோம், என்ன ஏது அப்படின்ற காரணத்தை சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். அந்த அனுமதி சீட்டு பேர் தான் விசா. விசாலேயே டூரிஸ்ட் விசா, ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசான்னு ஏகப்பட்டது இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கடல் ஓசை எஃப்எம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி தான் மக்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்டு யாருன்னு கேட்போம்.
5: கடல் ஓசை 90.4 இனிய வியாழக்கிழமை காலை வணக்கம். எனக்கு உழைப்பாளி படத்திலிருந்து உழைப்பாளி நானே முதலாளி நானே என்ற பாடலை போடுங்கள். நன்றி.
4: பிள்ளைச்சாமி என்னன்னா பேசியிருந்தாங்க, எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு உழைப்பாளி படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ராமநாதபுரத்துலேருந்து சுல்தானா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்டு பவிஸ்னா அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாளாம். பவிஸ்னாவுக்கு

அவங்க ஃப்ரெண்டு சுல்தானா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் பாகிஸ்தானுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, தோலா தோலான்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. எல்லா நேயர்களுக்கும் வியாழக்கிழமைக்கான ஒரு சூப்பரான காலை வணக்கத்தோட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்குள்ளேயுமே போயிடலாம். இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்க கூட தொடர்ந்து பேச போறது நான் நிவாஷினி மற்றும்
3: அமளி ஜெனிஃபர்.
2: ஸோ இன்னைக்கு வந்து ஜூலை 30 கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முக்கியமான ஒரு தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். சர்வதேச நட்பு தினம். நம்மளுடைய அழுகையாக இருக்கட்டும், நம்மளுடைய கண்ணீராக இருக்கட்டும், நம்மளுடைய சிரிப்பு, நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம்னு எல்லாத்தையும் போக்கிக்கக்குள்ள ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது பல பேருக்கு நட்பாக தான் இருக்கும். அதுலேயும் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்களோட நட்பு பெரும்பாலான பேருக்கு அப்படியே தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். இல்லை அப்படின்னா கூட அவங்க வெளியே சந்திக்கும் போது அப்படி இப்படியே பேசி சூப்பராக என்ஜாய் பண்ணிப்பாங்க, பழைய வைப் அப்படியே வந்துடும். ஆனால் பெரும்பான்மையான பெண்களுக்கு நட்பு அப்படின்றது ஏன் திருமணத்துக்கு பிறகு தொடர முடியலை, இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கான சர்வதேச நட்பு தினத்தில் நாமளுமே பேச இருக்கிறோம். உங்களுடைய நட்பு தொடருது, இல்லை என்னுடைய நட்பு வந்து திருமணத்துக்கு அப்புறம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கூட உங்களுடைய கருத்துக்களையும் அதுக்கான காரணத்தையும் சொல்லி நம்ம நிகழ்ச்சியில் நீங்களுமே பாடல்களை கேட்டுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு, ஒரு குடும்பத்தில் பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா நிறைய பொறுப்பு இருக்குது, நிறைய சுமைகள் இருக்குது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இப்படின்னு சொல்லும் போதே நிறையா பேருக்கு வந்து அப்பப்பா முடியலை அப்படின்னு தோணும். அத்தனை ஈடுகொடுத்து நடக்கிறதுல அவங்களுடைய நட்பு வட்டாரம் அப்படின்றதே தொலைஞ்சு போயிடுது. பெண்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க பக்கத்து வீட்டில் ஒன்னா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வர, அதாவது திருமணத்துக்கு பிறகு உங்க கூட சந்திச்சு பேசாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால்லையாவது பேசுறாங்களா, இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஆஃபீஸ்ல பேசின நண்பர்கள், அது ஆண் நண்பரோ பெண் நண்பரோ இருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேருடைய பதில் இல்ல அப்படின்றதா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் காலத்தோட கட்டாயம் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளும் நம்மளை மாத்திப்போம் இல்லையா, அதுல ஒரு விஷயமா இந்த விஷயம் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் குறிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளோ இடங்கள்லயும் சுதந்திரமா சுத்திட்டு தெரிஞ்சவங்க இதுதான் நம்மளுடைய மீட்டப் பிளேஸ் அப்படின்னு அரட்டை அடிச்சுட்டு தெரிஞ்ச அந்த பெண்களோட நட்பு வட்டாரம் குறைஞ்சு போறத படிப்படியா பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் கண்டிப்பா நாமளும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கருத்துக்களையுமே பகிரணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 709-443-9999. கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கும். அதுல குறிப்பா நட்பு வட்டத்துல அவங்களால முன்னாடி பேசினது போலயோ பழகினது போலயோ பழக முடியாது. என்னதான் அந்த காலேஜ்ல ஸ்கூல்ல வந்து மணிக்கணக்கா பேசின வந்த ஒரு வைப் இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு பெரும்பாலான பெண்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நட்போட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சொல்றதுக்காக நம்மளுடைய அமளி ஜெனிஃபர் அக்காவுமே இணைஞ்சிருக்காங்க.
3: வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு கையில காசு இல்லாம நின்னாலும் கவலைப்படாதீங்க, நாம பாத்துக்கலான்னு பக்கத்துல வந்து நிக்கிற அந்த மனசுதான் உண்மையான நட்பு. இவங்க நமக்கு இதை செய்வாங்கன்னு எந்த ஒரு கணக்கு வழக்கும் பார்க்காம நம்மளோட நல்ல குணங்களையும் குறைகளையும் சேர்த்து நம்மளை நம்மளாவே ஏத்துக்கிறது தான் உண்மையான நட்புன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். மாசங்கள் ஓடலாம், வருஷங்கள் மாறலாம், வேலைக்காகவோ குடும்பத்துக்காகவோ எங்கே போயிருந்தாலும் அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் எப்போ பேசினாலும் அதே பாசத்தோடையும் அக்கறையோடையும் கோவப்படாமல் பேச வைக்கிற ஒரு பந்தம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட கூட ஏன் நம்ம அம்மா தான் நம்மளோட மொதல் ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட கூட சொல்ல முடியாத பல விஷயங்களை எந்த பயமோ தயக்கமோ இல்லாமல் மனவிட்டு பேச கடவுளாக கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் தாங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஊரே நம்மளை கைவிட்டாலும் ஏன் நம்ம இப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு நம்மளுக்காக அடித்து பேசுகிற உறவு உன்னால முடியும்னு நம்மளை விட நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வைக்கிற இந்த உறவு இல்லாத ஒரு இந்த இரத்த உறவு இல்லாத ஒரு பொக்கிசம் தான் இந்த நட்பு. சந்தோஷமோ துக்கமோ எதா இருந்தாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை தனியா அனுபவிக்க விடாத நானும் வரே மச்சான்னு நம்ம சுமைய தாங்க தோல் கொடுக்குற பேலன்ஸ் பண்றது தான் நட்பு. நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்கும்போது கூடவே வர்ற நிழல் மாதிரி தான் நட்பும். இருந்தாலும் நிழல் வெளிச்சத்துல மட்டும்தான் வரும், ஆனா நல்ல நட்பு கடைசி வரைக்கும் வரும்.
2: ஸோ நட்பை பற்றி நிறைய விஷயங்களை நம்மளுடைய அமலி அக்கா வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களுடைய நட்பு பற்றி நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் இந்த சர்வதேச நட்பு தினத்தில் தாராளமாக பகிர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததாக இரண்டு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தமான பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
1: மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:17 நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமளி ஜெனிஃபர். நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தானே அப்படிங்கிற மாதிரி அண்ணன் தண்ணி இல்லாம கூட இருக்கலாம், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம யாருமே இருக்க முடியாது. நட்பு அப்படிங்கிறது ஸ்கூல் டைம்ல ஒரு மாதிரி இருக்கும், காலேஜ் டைம்ல ஒரு மாதிரி இருக்கும், ஒர்க் பண்ற இடத்துல ஒரு மாதிரி மாறி மாறி நட்புகள் இருக்குங்க. ஆனா எல்லா நட்பும் எது வரைக்கும் நீடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது பொண்ணுகளுக்கு பொதுவாகவே நட்பு வட்டங்கிறது கொஞ்சம் சின்னதா சீக்கிரமா குறையிற மாதிரி தான் இருக்கு. குறிப்பா கல்யாணம் ஆனதுமே பொண்ணுங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டத்தை சுருக்கிக்கிறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் அவங்களோட கணவர், குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அவங்களோட சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி கணவன் மனைவி நட்புக்குள்ள ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்களாங்கிறது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லலாம். பழைய நண்பர்களை நேரில் பார்க்கறதுல சில சிரமங்கள் இருக்கலாம், இருந்தாலும் நல்ல வாழ்க்கையோட நம்பிக்கைக்கும் ஆதாரத்துக்கும் உண்மையான அடித்தளமே நம்ம நண்பர்கள் தான். அதை மட்டும் என்னைக்குமே மறந்துடக்கூடாதுன்னு சொல்லலாம். கல்யாண வாழ்க்கையில் வர்ற தவறான புரிதல்கள், கருத்து வேறுபாடு, இதனால வர்ற டென்ஷன், கோபம், சோகம், இது எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. இப்ப களத்திலிருந்து முனியசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.
5: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் முனியசாமி, பாமன் வேணுநாளில் குடியிருக்கிறேன்.
6: ஐயா, இப்போ ஒரு திருமணத்துக்கு அப்புறம் ஆண்கள் அவங்களோட நட்பை தொடர முடியுமா அப்படின்னு கேட்டால், தொடர்றது ரொம்ப சுலபமான விஷயம்தான். அது ஒரே ஏரியா ஒரே வீடு ஒன்றா தான் இருக்கும், அது அப்படியே இருந்துருவாங்க, இல்லை விடுமுறைகளையும் பார்த்துக்கலாம். ஆனால் பெண்கள் அந்த மாதிரி தொடர முடியும் நினைக்கிறீங்களா? தொடர முடியலை அப்படின்னா என்ன பிரச்சனையாக இருக்கும்?
5: தொடர முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, தாராளமாக தொடரலாம். என்ன செய்யணும்னா அதுக்கு அவங்க நட்பு வட்டாரத்தை மொத்தமாகவே குடும்பத்தோடு பழகிக்கணும். அவங்க அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, அக்கா தங்க, அத்தனை பேரோட இவங்க பழகிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது நட்பு தாண்டி சொந்தமாயிடும். பத்திரிகையில் உறவு முறையை போட்டு அவங்க பேரை போட்டு அதே மாதிரி ஒரு செய்ய ஒரு விசேஷம் வச்சு அவங்களோட செய்முறை வரைக்கும் வர்ற அளவுக்கு தான் நட்பு இருக்குது. என்ன இது ஆண் பெண் வித்தியாசம்?

0: முடியாது. யாருக்கோ ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம், யாரோ ஒருத்தர் பேசாம இருக்கலாம். ஆனா மத்தபடி எங்க குடும்பத்துல சரி, என்னோட நண்பர்கள் குடும்பத்துல சரி, ஆண்களும் பெண்களும் சரி, நாங்க நட்பா தான் இருக்கிறோம். அப்படி யாரும் வித்தியாசமால இல்ல, வித்தியாசமா இருக்கணுங்கிற அவசியமும் இல்ல. காரணம் என்னன்னா, நாம நட்பு பாராட்டும் போதே அவங்க குடும்பத்துல பழகிட்டுன்னு வச்சுங்களேன், திரும்ப அதே வார்த்தை தான் சொல்றேன், குடும்பத்துல பழகிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், எல்லா நட்புமே சொந்தமாக வாய்ப்பு நிறைய இருக்கு.
1: இப்போ உங்க வீட்டுல உங்களோட மனைவிக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சு, அவங்களோட நட்பை வந்து தொடர்ந்து வச்சுக்கிறாங்க?
0: அவங்க ஊர்ல வந்து நட்புன்னு யாரும் இல்லை, எல்லாமே சொந்தம் தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு கிராமத்தில் உள்ளவங்க, அதனால இருக்கிற எல்லாருமே சொந்த பந்தம், அதனால அப்படி ஒன்றும் அமையல. ஆனா என்னோட சகோதரி என் கூட பிறந்த தங்கச்சிக்கு அப்படி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு குழந்தை பிறந்தப்ப என் தங்கச்சியும் என் தங்கச்சி வீட்டுக்காரன் தான் ஞான பெற்றோராக இருக்காங்க இன்னைய வரைக்கும். இப்ப ஞான பெற்றோர் இவங்க தான், அது மட்டும் இல்ல நானே ஒரு குழந்தைங்க ஞான பெற்றோர் தான். அதனால எங்க குடும்பத்துல இது சாதாரண விஷயம், எங்க குடும்பத்திலேயே சாதாரண விஷயங்கிறப்ப மற்ற குடும்பங்களும் இது மிக மிக எளிதான விஷயம். ஆனா என்ன ஒண்ணு, நட்பை கரெக்டா வச்சுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துல பழகணும், குடும்பத்துல பழகினா எல்லாருமே சொந்தம் தான்.
1: நல்ல ஒரு யோசனை வந்து சொல்லிருக்கீங்க, யாருக்குமே நல்ல ஒரு யோசனை தான் தெரியுது. ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னாதே அதை நம்ம வந்து விட்டு போகும்போது தனியா போயிடும். மொத்த குடும்பமே இருக்கும் போது குடும்பத்து எல்லா ஃபங்க்ஷனும் அழைக்க தான் போறோம், குடும்பத்தோட குடும்பம்னா நம்ம சொந்தமே மாறிடும். இதே மாதிரி சொந்த குடும்பத்தோட நல்ல நண்பர் நல்ல நண்பர்களோட நட்பு வட்டாரத்தோட சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுவோம், நண்பர்களுக்காக கேளுங்க.
0: நண்பர்களுக்கான பாட்டு எது வேணாலும் போடுங்க, சந்தோஷமா கேட்போம். நண்பு சகோதரர்களுக்கு
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
2: நமக்கு நட்பே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளேயே நமக்கான அந்த நட்பு வட்டாரத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா எந்த நேரத்திலையும் நமக்காக வந்து ஒரு நாலு பேர் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி முனியசாமி அண்ணாவுமே சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே திருமணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு ஏன் நட்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்டே ஒரு வந்து ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு கால் பண்ணி பேசுகிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை தான் எனக்கு ஆரம்பத்திலே இருந்துச்சே அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக. அப்ப இந்த பிரச்சனை நமக்கு மட்டும் இல்ல, ஊர்ல உள்ள எல்லாருக்குமே இருக்குது, அப்ப இது பொதுவான ஒரு விஷயம் தான் போல அப்படின்ற மாதிரி பெண்கள் வந்து மற்றவங்களோட கதையை கேட்டு கொஞ்சம் வந்து மனசு ஆத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாவுமே நிறைய இடங்கள்ல நட்பு அப்படின்றது இருக்குது. என்னதான் நேரம் இல்ல, குடும்ப பொறுப்பு இப்படின்னு இருந்தாலுமே குறிப்பா நிறைய பெண்கள் எதிர்கொள்ற ஒரு சவால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணத்துக்கு பின்னாடி வேற ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய நட்பை தொடர முடியாம போயிருது. அப்படி புகுந்த வீட்டுக்கு போற பெண்கள் தன்னுடைய அந்த சின்ன காலத்துல சின்ன வயசுல வந்து ஒன்னா சுத்தின நண்பர்களை விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையுமே ஏற்படுது. இதனால நட்பு வட்டாரம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஆக்சுவலா ஸ்கூல் முடியும் போதே நிறைய பேருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காணாமல் போயிடுவாங்க, குறிப்பா வந்து சில பெண்களுக்கு. அடுத்து வந்து எப்படியும் காலேஜ்ல போகும்போது நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி போனோம்னா அந்த காலேஜ் முடியும் போதும் சிலர் வந்து அப்படியே பிரிஞ்சிருவாங்க, ஆனா ஒரு சிலர் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அவங்க என்ன ஆகும் அடுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலைக்கு போகும்போது தனித்தனியா பிஸியான ஒரு ஸ்கெடியூல் எல்லாருமே ஓடிட்டு இருக்கும் போது அந்த நட்பு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து மாற ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அட்டாச்சா இருப்பாங்க. கடைசியில அந்த ரெண்டு மூணு பேரும் எப்ப காணாம போயிடுவாங்க அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம். இப்படி வந்து ஒரு சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த வார லீவு நாட்கள்ல பேசலாம், நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம் அப்படின்னு வச்சிருந்தா கூட அந்த ஒரு நாட்களையும் நிறைய பெண்கள் வந்து குடும்பத்துக்காக செலவு பண்ணிடுவாங்க. இதுல வேலைக்கு போற பெண்களா இருக்காங்க அப்படின்னா இன்னுமே டஃப் தான். ஏன்னா அந்த வீக்கெண்ட் டேஸ்ல மட்டும்தான் துணி துவைக்கிறதா இருக்கட்டும், இல்ல குட்டி குட்டியான வேலைகள் வீட்டு வேலைகளை பார்த்தா மட்டும்தான் அந்த அடுத்த திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாம ஓட முடியும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே அந்த தொடர்பு கொள்றது அப்படின்ற ஒரு விஷயம் காணாம போயிடும். ஸ்கூல் காலேஜ் நாட்கள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கம் இல்ல எதிர்பார்ப்பு வந்து கல்யாணத்துக்கு பிறகு நிறைய பெண்களுக்கு நீடிக்கிறது இல்லை. இதனால கூட நட்போட தேவை அப்படின்றது குறைஞ்சு குடும்பத்துல கொஞ்சம் ஈடுபாடு பொறுப்பெல்லாம் அதிகமாயிருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய பெண்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுடைய பார்ட்னரே ஏன் அந்த உறவு முறைய சில காரணங்களாகவும் அமைஞ்சிடுறாங்க. ஏன் சிலர்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரக்கூடாது அப்படின்ற ஒரு முட்டுக்கட்டையுமே போடக்கூடிய ஒரு காலத்துல தான் இருக்கும். ஆனா திருமணத்திற்கு அப்புறமும் சரி திருமணத்திற்கு முன்னாடியும் சரி எப்பொழுதுமே ஆண்களை போல பெண்களுக்கும் நட்பு வட்டாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: ஜூலை 30 சர்வதேச நட்பு தினத்துல நாம நம்மளுடைய நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நட்பு பத்தி நிறைய விஷயங்களை பேச தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதுல ஒரு ஆண் நட்பு இருக்கு அப்படின்னா அது வந்து திருமணத்திற்கு பிறகும் ஆண்களுக்கு தொடருது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப எங்கேயாவது டீ கடையில மீட் பண்றாங்க, இல்ல எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன இடத்துல பாத்துக்கிறாங்க அப்படின்னா கூட, என்ன பண்றீங்க, ஃபேமிலியில எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பழைய கதைகள்லாம் பேசி முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளுமே கிடைக்குது. ஆனா திருமணம் ஆகிருச்சு அப்படின்னா பெரும்பான்மையான பெண்களுக்கு அவங்களுடைய நட்புகள் வந்து தொடர முடியல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. சோ அவங்களுக்கு ஒரு நட்பு எவ்வளவு முக்கியம் பெண்களுக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாமளும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையுமே பகிரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 709-443-9999. கல்யாணத்துக்கு முன்னாடி வர எல்லா முடிவுகளையும் ஒரு பெண் வந்து அசால்ட்டா எடுக்க முடியும். எந்த ஃப்ரெண்டோட பழகணும், வார கடைசி நாள்ல சினிமாக்கு போகணுமா ஹோட்டலுக்கு போகணுமா அப்படின்ற சுய முடிவை வந்து நிறைய பெண்கள் எடுக்கிறாங்க. இதுவே கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு அது ஒரு கேள்விக்குறியா வந்து நின்றது. ஏன் அப்படின்னா அவங்களால விரும்பின விஷயங்களை சுயமா எடுக்க முடியறது இங்க வந்து கிடையாது, அதுக்கான நேரமும் கிடைக்க மாட்டேங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா அவங்களுடைய தேவையை விடவும் அடுத்தவங்களுடைய தேவையை முன்னாடி வச்சு நடக்கிற நிறைய பேர் வந்து பார்க்க முடியுது. அதுதான் பொதுவாகவே பெண்களுடைய இயல்பு. அதே போல ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னா அவங்களுடைய நட்பை இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூலுமே கிடையாது. ஆனால் சில பெண்கள் அவங்களாவே ஐயோ ஃப்ரெண்ட்டை பேசினா எதுவும் தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே நட்பை முறிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. சிலர்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே போயிட்டு செல்ஃபோன் நம்பரை கூட மாற்றிட்டு பழைய நட்பை வந்து இழந்துடுவாங்க. சரி, நம்ம ஊர்களில் ஒரு பெண் இவங்களுடைய நட்பு கூட ஓரளவுக்கு நம்மளால அப்படியே கண்டினியூ பண்ண முடியுது. ஆனால் திருமணம் ஆகிருச்சு அப்படின்னா ஆண் பெண் நட்பு அப்படின்றது கண்டிப்பாக வந்து தொடர முடியுதா அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு ஒரு கேள்விக்குறி தான். சில இடங்களில் அந்த நட்பு முறிஞ்சுமே போயிடுது. இதுக்கு சமூகமும் ஒரு சில இடங்களில் நடக்கிற தவறுகளுமே காரணமாக மாறிடுது. முக்கியமாக ஒரு பெண்ணுக்கு அமைகிற வாழ்க்கை துணையை பொறுத்து தான் அவங்களுடைய நட்பு தொடருதா இல்லையா அப்படின்றத முடிவே செய்ய முடியும். இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் கூட தான். உன் ஃப்ரெண்டோட அதிகம் பேசுறத தவிர்த்துக்கோ, குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குற பழக்கம் இன்னுமே நிறைய பெற்றோர்கள்ட்ட இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நிறைய பேர் மாட்டிக்கிட்டு சில நாட்கள்லேயே எங்கே தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனாங்களோ, இல்லை நாம தான் தொலைச்சிட்டோமோ அப்படின்னு புரியாமல் நிறைய பேரும் திண்டாடுறோம். தனி பிரச்சனைகளை ஷேர் பண்ணுறதுக்கு நம்பிக்கை இல்லாதவங்களா தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையுமே உருவாகுது. ஸோ நம்மளுடைய பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுடைய அழுகை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நபர் வேணும் இல்லையா. அது அம்மா அப்பாவாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து நட்பு ரீதியாக இருக்குமான்னு கேட்டால் சிலருக்கு கிடையாது. எல்லா விஷயங்களையும் நம்மளால் போய் சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக நட்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:42 நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமளி ஜெனிஃபர். நட்புக்கு வயசு ஒரு தடையே கிடையாதுன்னு சொல்லுவேன். நட்புன்னு சொன்ன உடனே நம்ம வயசுல உள்ளவங்களோட தான் நட்பு இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளோட மூத்தவங்க கிட்டயோ நம்மளை விட சின்னவங்க கிட்டயோ தொடர்ற நட்பு வரையறுக்கப்படாதது, பேர் சுட்டப்படாத ஒண்ணுன்னு நான் சொல்லலாம். தாத்தா பாட்டிக்கும் சின்ன பிள்ளைகளுக்குமான நட்பு எப்படிப்பட்டதுன்னா, வாழ்க்கையில எத்தனையோ உறவுகள் வருது போகுது, ஆனா ரெண்டு தலைமுறைகளுக்கு இடையில வர்ற வயசு வித்தியாசம் இல்லாத ஒரு உறவு ரொம்ப ஆழமானது, ரொம்ப ரொம்ப அழகானது. எப்பயுமே பெரியவங்களோட நட்பு பாராட்டும் போது நமக்கு வாழ்க்கைனா என்ன, எப்படிப்பட்ட சூழல்லையும் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழலாம், வாழ்க்கைனா இவ்வளவுதானா அப்படின்னு பல சந்தேகங்களுக்கு விட கிடைச்சிடும். பெரியவங்களோட நட்பு அப்படிப்பட்டதுதான். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரசாரங்களையும் அப்படியே நமக்கு சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன பிள்ளையோட கவலை என்ன இருக்க போது, ஸ்கூல்ல மிஸ் அடிச்சிட்டாங்க அப்படிங்கறத அம்மா கிட்ட சொன்னா சொல்லுவாங்க, நீ ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு, அதனாலதான் மிஸ் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே விஷயத்த தாத்தா பாட்டிட்ட போய் சொல்லும் போது சின்ன பிள்ளை சொன்னிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் சப்ப மேட்ரு, தாத்தா எல்லாம் என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் இளம காலத்து கதைகளை சொல்லும் போது சின்ன பிள்ளைக்கு, தாத்தா அவங்களுக்கு இவ்வளவு நடந்திருக்கா, இதுக்கு நானே பரவாயில்ல தாத்தா அப்படின்னு அந்த குழந்தையோட மனசு அப்படியே மாறிடும். இதை பார்த்துட்டு இருக்கிற தாத்தாவுக்கும் அவங்க பல பிரச்சனைகளோட குழந்தைகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை பண்ற குறும்புத்தனத்திலேயே தாத்தாவோட பாரமும் குறைஞ்சும் போயிடும். ஆக வெளியே இருந்து பார்க்கும்போது மற்றவங்களுக்கு என்ன வயசு வித்தியாசம் இல்லாம பேசுறாங்க அப்படின்னு தோணலாம். ஆனா உண்மை என்னன்னு அவங்களுக்கு தானே தெரியும். இப்படி தாத்தாவோட உலகத்துல குழந்தையும் குழந்தையோட உலகத்துல தாத்தாவும் மூழ்கிற அந்த நட்புக்கு பொய்யே சொல்ல தெரியாதுன்னு சொல்லலாம். இப்போ களத்துல இருந்து சத்யா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
5: நம்மளால போய் பேச முடியாது, கிட்டே இருந்துட்டு இப்ப தூரமா இருக்கிறதுனால நம்மளால பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
6: இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் பெண்களுக்கு ஏன் முக்கியம்?
5: அவகிட்ட இப்ப வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் யார்ட்டையும் நம்ம சொல்லிக்க முடியாது, அத்தையும் சொல்லிக்க முடியாது, யார்ட்டையும் சொல்லிக்க முடியாது. அவ ஃப்ரெண்டுட்டு அவட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம கஷ்டத்துல இருந்து துக்கத்து வரைக்கும் அவட்ட ஷேர் பண்ணிக்கலாம்.
6: கல்யாணம் ஆகி வந்த போது அவங்க மிஸ் பண்ணீங்களா நிறைய?
5: ஆமா பண்ணேன்.
6: இப்ப பேசிக்கிறீங்களா?
5: ஆமா பேசிக்கிறோம். ஆனா பாத்துக்கணும்ல.
6: உங்க தோழிக்காக ஒரு பாடல் கேள்வி.
5: யாரு ஃப்ரெண்ட்ஷிப்?
6: நன்றி
5: நன்றி.
7: கண்டிப்பா பலருமே நம்ம எவ்வளவோ உறவுகளை இழந்தாலும் நண்பர்களை இழக்கும் போது அது ஒரு தனி வந்து இழப்பாதான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, பெண்களுடைய காலத்து பெண்களுடைய வாழ்க்கையில அது வந்து ஜஸ்ட் கடந்து போற ஒரு விஷயமா ஆகிறது. ஆனா எல்லாருக்குமே நட்பு அப்படின்றது தேவை. அடுத்ததான் வந்து மும்பைல இருந்து அக்தர் அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்பு அப்படின்றது வெறுமனே சிரிச்சு பழகி பேசுறதுக்கு மட்டுமே கிடையாது. ஒரு நண்பன் தவறு செய்யும் போது அதை தடுக்கிறதுக்கும் தேவைப்பட்ட அதை கண்டிச்சு திருத்துறதுக்குமே நம்ம வந்து இருக்கிறோம். நட்பு அப்படின்றது எந்த விதமான தவறு வந்து நண்பன் பண்ணாலும் அவன் மனசு வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நான் என் நண்பன் நல்வழியில போகிறதுக்காக ஒரு காரணமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அக்தர் அண்ணாவும் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கண்களால் கைது செய் படத்துல இருந்து என்னுயிர் தோழியே அப்படின்ற ஒரு பாடலையுமே கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பெண்களோட நட்புமே தொடர்றதுக்கான நிறைய வழிகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நட்புக்காக தனியா நேரம் ஒதுக்கிறது, வாரம் இல்லை மாசத்துக்கு ஒரு தடவை சந்திச்சு பேசுறது, இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இப்போ நம்ம கையில மொபைல் போன் வந்துருச்சு, வீடியோ கால் வந்துருச்சு அப்படிங்கிற அட்வான்ஸ் கொஞ்சம் நம்ம டெக்னாலஜியோட இருக்கிறதுனால அந்த மாதிரியான முறைகள்ல கூட சந்திச்சு நம்மளுடைய நட்பை கண்டிப்பா வந்து பெருக்கிக்கலாம். அது மட்டும் கிடையாது, குடும்பமும் நட்பும் இந்த ரெண்டத்துக்குமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு குடும்பத்துல என்னைக்குமே விரிசல் விழுகாது, அதே மாதிரி நட்புலையுமே விரிசல் விழுகாது. ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையுமே ஒரு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சந்தோஷமும் கொஞ்சம் சவால்களும் இருக்கதான் செய்யும். ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய நட்பை புதுப்பிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து தொடர்புல இருக்கிறதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம நிகழ்ச்சியை இதோட நிறைவு பண்ணிக்கிற ஒரு நேரமே வந்தாச்சு. ஆனா பரவாயில்ல, நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில்

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Bob Clearmountain meets with the attitude, funky drums from hell.
2: Sign up at the

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

மறுத்தாலும் உயர்ந்து நிற்பார், உண்மை வாழ்க்கையே தாமே உருவாக்குவார். அவர்கள்தான் திருநங்கையர்கள். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஒசை எஃப்எம் 90.4 நேதல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாமதி. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஆண்களா அவங்க வந்து இப்படித்தான் வாழணும், பெண்களா அவங்களும் இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு சில வரைமுறைகளை வச்சிருக்காங்க. ஆனா அந்த வரைமுறைகளை தாண்டி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட அடையாளத்தை வெளிப்படுத்தி சந்தோஷமா வாழ நிறைய போராட வேண்டி இருக்குங்க. அதுலயும் திருநங்கைகள்லாம் சொல்லவே வேண்டாம். ஒரு ஆண் இல்லைன்னா ஒரு பெண் கூட ஓரளவுக்கு தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருவாங்க. ஆனா திருநங்கைகள் வாழ்றதுக்கு நிறைய அடி வாங்கி, கேலி கிண்டல், விமர்சனங்கள், வெறுப்பு, பெற்றோர்கிட்ட இருந்து எதிர்ப்பு, இது எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்றது ரொம்பவே சவாலான விஷயமா தாங்க அவங்களுக்கு இருக்கு. சோ இப்ப வரைக்குமே இதே சூழல் தான் அவங்களுக்கு நடந்துட்டுமே இருக்கு. அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திருநங்கைகள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாங்களோ அதே மாதிரிதான் இப்பவுமே இருக்கிற நிறைய திருநங்கைகளும் இந்த பிரச்சனைகளை பார்த்துட்டும் வராங்க. சோ அந்த வகையில தன்னோட வாழ்க்கையில தான் அனுபவிச்ச கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் மத்தியில இப்போ மாடலிங் துறையில பயணம் செஞ்சுட்டு வர ஒரு பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நம்மளோட நிகழ்ச்சியிலுமே தெரிஞ்சுட்டே இருக்கோம். ராமநாதபுரத்தை சொந்த ஊரா கொண்டவங்க தாங்க பிரவீனா மாயா. இவங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே அரசாங்க வேலையில தான் இருக்காங்க. சோ இவங்களுக்கு ஒரு தம்பியுமே இருக்காங்க. டீனேஜ் பருவம் வரும்போது நம்ம எல்லாருக்கிட்டயுமே இந்த ஹார்மோன் மாற்றத்தினால ஒரு சில மாற்றங்கள்லாம் வரும்ல, அதே மாதிரி தாங்க இவங்களுக்குள்ளயும் வந்திருக்கு. அதாவது இவங்களோட நடையிலையும் அவங்க பேசுற விதத்திலயுமே பெண்மைக்கான மாற்றம் வந்து அதிகமா இருந்திருக்கு. சோ இத பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கள கிண்டல் பண்ணிருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு ஆணாவே வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா ஐடி படிக்கும் போதுதான் ப்ராஜெக்ட் பண்றதுக்காக சென்னைக்கு வந்த அந்த நேரத்துல தான் ஒரு சில திருநங்கைகள் கூட பழகிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்பதான் தன்னோட உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு திருநங்கைய அவங்கள அடையாளப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட இந்த மாற்றத்தை பார்த்து இவங்களோட பெற்றோர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களை அடிச்சிருக்காங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஆனா எதுவுமே இவங்கள மாத்தலங்க. இப்படி தன்னோட பெற்றோருக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ முடியாம, தனக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ முடியாம நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா தான் மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்காங்க. சரி, இவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில இவங்க எப்படி அவங்கள ஒரு திருநங்கையா மாத்திக்கிட்டு எப்படி மாடலிங் துறையில சாதிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சென்னைக்கு வந்தாங்கல்ல, இவங்க சென்னைக்கு வந்த அந்த புதுசுல திருநங்கையா மாறுறதுக்கான அறுவை சிகிச்சையும் செஞ்சு இவங்கள மாத்திருக்காங்க. சோ அந்த நேரத்துல இவங்களை ஆதரிச்சு இவங்கள அரவணைச்சவங்க தாங்க திருநங்கை நமிதா. சோ அவங்க வந்து மாடலிங் துறையில நிறைய ஃபேஷன் ஷோல எல்லாம் கலந்துகிட்டு அழகி போட்டியில வெற்றி பெற்றதை பார்க்கும் போதுதான் இவங்களுக்குமே நம்மளை அந்த துறையில சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து மாடலிங் துறையில இருந்த நுணுக்கங்களையும் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல மற்றவங்களோட விமர்சனங்களை கேட்டு கூனி குறுகி போனவங்க ஒரு கட்டத்துக்கு மேல மற்ற திருநங்கைகள் கொடுத்த நம்பிக்கையால நிறைய போட்டிகளை கலந்துகிட்டு மிஸ் குவகம், மிஸ் பாண்டிச்சேரி, மிஸ் சென்னை பட்டங்களையும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஷார்ட் பிலிம்லையும் ஒரு சில திரைப்படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்லையும் நடிச்சுட்டு போட்டோஷூட்டுமே இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா இப்போ தன்னோட ஃபேமிலி கூடயும் சேர்ந்து வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே தான் பட்ட அவமானங்களுக்கு மத்தியில இப்போ மாடலிங் துறையில வெற்றி நடை போட்டுட்டு வர்ற திருநங்கை பிரவீனா மாயாவுக்கு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க, இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருமே கடவுளோட படைப்பு தான். சோ கடவுளை கொண்டாடுற நம்ம ஏன் அவங்களோட படைப்புகளா இருக்கிற திருநங்கைகளை மட்டும் அவமானப்படுத்துறோம்? முடிஞ்ச வரைக்கும் அவங்களையுமே நம்ம நல்ல விதமா நடத்த முயற்சிக்கலாமே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பிணை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக நாமதி. பெரும்பாலும் நம்ம வீட்டில் சமைக்கிற உணவுகளாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற உணவுகளாக இருக்கட்டும், சீக்கிரமாகவே நமக்கு ஜீரணம் ஆகிற மாதிரி இருக்கிற உணவுகளை தான் நம்ம தயார் பண்ணுவோம், கடையிலையுமே வாங்கி சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து வெளியே மொறுமொறுன்னு இருக்கணும், உள்ள மென்மையாக பஞ்சு போல் இருக்கணும், அப்போ தான் குழந்தைங்களுமே அதை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு பெரியவங்களுமே அந்த மாதிரியான உணவுகளை தான் தேர்வு செய்வாங்க. அப்படி காலையில் உணவுக்கும் சரி சாயங்கால நேரங்களில் ஒரு ஸ்நாக்ஸுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு உணவு தாங்க இந்த பணியாரம். இந்த பணியாரத்திலே பார்த்தீங்கன்னா கார பணியாரம், இனிப்பு பணியாரம், காய்கறி பணியாரம்னு விதவிதமாக பணியாரங்களை செஞ்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பகுதிகளே பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றதால நிறைய இடங்களில் இந்த பணியாரம் சுட்டு விற்பனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற பணியாரம் என்னன்னா கோதுமை ரவையில் செஞ்ச பணியாரம் தாங்க. ஸோ அதை செஞ்சு எப்படி நம்ம விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இருக்கோம். ஸோ இந்த கோதுமை ரவை பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கோதுமை ரவை 1 கப் எடுத்துக்கணும், தயிர் 1/2 கப்பு, நறுக்கின வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும், அப்புறமா உப்பு தண்ணி எண்ணெய் இது எல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க. முதல்ல கோதுமை ரவை கூட தயிர் சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும். அப்புறமா அதில் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான மாவா நம்ம தயார் பண்ணிட்டு பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் மாவை ஊற்றி 2 பக்கமும் நம்ம பொன்னிறமாக சுட்டி எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான் நம்மளோட கோதுமை ரவை பணியாரம் ரெடி. ஸோ இதை நம்ம வீட்டில் இருந்து இல்லைன்னா நம்மளோட தெருவுலையோ சின்னதாக ஒரு கடை போட்டும் கூட சாயங்கால நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு விற்பனை பண்ணிக்கலாம், இல்லைன்னா சண்டே சண்டே மட்டுமே நம்மளோட வார சந்தையில் கடை போட்டு கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். ஏன்னா சந்தைக்கு தானே அதிகமான மக்கள்லாம் வருவாங்க, அதுலேயும் இது ஆரோக்கியமான ஒரு சத்தான உணவுப் பொருளாக இருக்கிறதால கண்டிப்பாக மக்கள் வந்து இதை விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. சரி அதுவும் இல்லைன்னா ஒரு 5-10 பணியாரத்தை ஒரு கவரில் வச்சு பேக் பண்ணியோ இல்லைன்னா வாழையிலையில் பேக் பண்ணி கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. ஸோ நம்மளோட விற்பனை இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தயாரிக்கிற பணியாரம் வந்து சுத்தமாகவும் சூடாகவும் இருக்கணுங்க. அது கூடவே சட்னியை செஞ்சு கொடுத்தோன்னா இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். ஸோ நம்ம விற்பனை பண்ணுற பணியாரம் சுவையாகவும் சுத்தமாகவும் நியாயமான விலையிலும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோதுமை பணியாரம் வந்து நமக்கு லாபம் தர ஒரு தொழிலாகவுமே இருக்கும். ஸோ ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதையும் ஒரு தொழிலாக செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சின்ன பிள்ளைங்களை நம்ம வீடுகள்ல சொல்லுவோம். ஆனா அந்த அட்டைப்பூச்சியை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அட்டைப்பூச்சிக்கு கிட்டத்தட்ட 32 மூளைகள் கிட்ட இருக்குதாம். இது மட்டும் இல்லாம அதோட உடம்பு 32 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்குமா. ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியான நரம்பு முடிச்சுகள். அந்த நரம்பு முடிச்சுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கே மூளையா செயல்படுது. இப்படி இருக்கிறதுனால நாம அட்டைப்பூச்சியோட வாழை தொட்டா கூட தலையில இருந்துதான் சிக்னல் வரணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாது. அந்த வால் பகுதியை வச்சே உணர்ந்து அதுக்கப்புறம் சுரண்டுக்கும். இதுதான் அது வளைஞ்சு நெளிஞ்சு போகவும் ஹெல்ப் பண்ணுது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

எல்லாருமே பாகற்காய் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்போம். அதை பார்த்துருப்போம், அதை சமைச்சு சாப்பிட்டுருப்போம். ஆனா எத்தனை பேர் அதலக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாங்க, எப்படி பாகற்காய் இருக்குமோ அதே மாதிரி சைஸ்ல ரொம்பவும் சின்னதா, அதாவது நம்மளோட சுண்டு விரல்ல பாதி அளவுல கசப்பான சுவையில இருக்கிறதாங்க இந்த அதலக்காயுமே. ஸோ நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை தர்றது மட்டும் இல்லாம மருத்துவ குணமுள்ள காயா இருக்கிறதாலதான் கிராமத்துல இருக்கிற மக்கள்ல இருந்து நகரத்துல வாழ்ற மக்களுமே இதை அதிக அளவுல பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன், நம்மளோட வார சந்தையில கூட வார வாரம் இதை விற்பனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த அதலக்காய் வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாங்க. அதுலயும் முக்கியமா பெண்கள் இதை சாப்பிட்றது மூலமா என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில நாம கேட்டு தெரிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நாமதி. ஸோ இந்த அதலக்காயை சாப்பிட்றது மூலமா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்மளோட ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைச்சி நீரிழிவு பாதிப்பு நமக்கு வராம தடுக்குது. ரெண்டாவதா நம்மளோட ஹார்மோனோட சமநிலையை சரியா பராமரிக்க உதவுதுங்க. மூணாவதா ரத்தத்தை சுத்தப்படுத்துற தன்மை இதுல இருக்கிறதால முகப்பரு அப்புறமா தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுமே நமக்கு வராம இது பாதுகாத்துக்கும். நாலாவதா இதுல கலோரி வந்து குறைவா இருக்கிறதால உடல் எடைய குறைக்க உதவும். அதனால வெயிட்ட குறைக்க நினைக்கிறவங்க இந்த காயை நம்ம அதிகமா நம்மளோட உணவுல வாங்கி சேர்த்துக்கலாம். அஞ்சாவதா நம்மளோட வயிறை நம்ம சீரா இயங்க வச்சு மலச்சிக்கல் பிரச்சனை வராம தடுக்குங்க, அதாவது நம்மளோட ஜீரண சக்தியை இதை மேம்படுத்தும். ஆறாவதா மாதவிடாய் சரியான முறையில வரலன்னு சொல்ற பெண்கள் கூட இந்த அதலக்காயை சாப்பிடுறது மூலமா ஒழுங்கான மாதவிடாய வர செய்யலாம். சோ என்னதான் கசப்பான காயா இருந்தாலும் அதுவும் ஒரு வகையான சுவை தானே. சோ சுவையையும் தாண்டி நம்மளோட, அதாவது பெண்களோட உடல் நலத்திற்கு தேவைப்படுற ஒரு இயற்கையான மருந்து வடிவத்துல இருக்கிற காய்கறினால பெண்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதனால இந்த வாரத்துல இருந்தே மார்க்கெட்டுக்கு நீங்க போகும்போது அங்க அதலக்காய் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை மிஸ் பண்ணாம வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு உங்களோட உடலையும் நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
5: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: நமக்கு எழுத்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், தவறு. ஏன்?

இணைந்திருப்பது நேதர்பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நாமதி. நம்ம நடைப்பயிற்சி செய்யும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கணும் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ தெரிஞ்சதுனால தான் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் இந்த வாக்கிங் போயிட்டே இருக்காங்க. அப்படி நம்ம வாக்கிங் நடந்து போகும்போது என்ன பண்ணுவோம், பேசிட்டே போவோம். அதாவது நம்மளோட கணவர் கூடவோ இல்லைனா நம்மளோட மனைவி கூடவோ நம்ம சேர்ந்து நடைபெற்று போகும்போது நம்மளோட மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுமே சரியாகும். இதைத்தான் இங்கிலீஷில் வாக் அண்ட் டாக் டெக்னிக்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் நம்மளால் எத்தனை பேருக்கு தெரியும், மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தெரியலாட்டியும் பரவாயில்லைங்க, இன்னைக்கான நிகழ்ச்சியை கேட்டு கூட நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் இந்த வாக்கிங் போகிற பெண்களை பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களோட பெண் தோழிகள் கூட போவாங்க, இல்லைன்னா அவங்க குழந்தைங்கள் கூட போவாங்க, அதுவும் இல்லைன்னா தனியாக பாட்டு கேட்டுகிட்டே போவாங்கள்ல. ஸோ இது ஒரு வகையில் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாலுமே நம்மளோட கணவர் கூடையோ இல்லைன்னா மனைவி கூட சேர்ந்து நம்ம வாக்கிங் போகும்போது தான் நிறைய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும்.

அது எப்படின்னா, இப்ப இந்த வாக் அண்ட் டாக்னு சொன்னதுமே நடந்துட்டே போறதுன்னு எல்லாருமே டக்குன்னு சொல்லுவோம். ஆனா நாலு சுவத்துக்குள்ள அடப்பட்டு இருக்கிற அந்த சூழல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் இந்த முறையுமே பயன்படுது. ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல நேருக்கு நேராக உட்காந்து பேசும்போது அவங்களோட கண்ணை பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்களே, அப்போ அவங்களும் நம்மளை கவனிக்கும் போது நம்மளை இவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரும். ஸோ இதனால நம்மளால சரியாக பேச முடியாமல் போயிடும். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி நம்ம பேச போகிற விஷயத்தை பற்றி நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு வித பயம் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் நம்ம இருப்போம். ஆனால் நம்ம நடந்துட்டே பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருப்போம், எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம மனசில் தோன்றத நம்மளால் பேசவும் முடியும். அதே மாதிரி நம்ம நேருக்கு நேராக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒருவேளை அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற உணர்வுமே நமக்குள்ளே இருக்கும்ல. இது நிறைய பெண்களுக்குமே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவசர அவசரமாக அந்த இடத்துல ஏதாவது ஒன்று பேசணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த இடைவெளியை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எதையோ ஒன்று பேசி விட்ருவோம். அதுவுமே சில நேரங்களில் தப்பாகிரும். ஆனால் நம்ம நடந்துட்டே ரெண்டு பேரும் பேசும்போது அந்த இடைவெளி இருந்தாலுமே அது பெருசாக நமக்கு தெரியாது. அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கும்போது ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த மோதல் குறையும், கோபம் குறையும், மூளைக்கு போகிற ஆக்சிஜன் வந்து இரத்த ஓட்டத்தில் அதிகரிக்கிறதால நம்மளோட கவனம் அதிகரிக்கும், மூளை வந்து சோர்வு இல்லாமல் இருக்கும். ஸோ இதனால நம்ம கூட வர்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியுங்க. ஏன்னா கணவன் மனைவி உறவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே நான் சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒன்று தான். ஸோ அதனால இந்த வாக் அண்ட் டாக் முறையை பயன்படுத்தி கூட கவனச்சிதறல் இல்லாமல் ரெண்டு பேரும் இயல்பாக முழு ஈடுபாட்டோட பேச முடியும். அதே மாதிரி கணவன் மனைவி உரையாடலுக்கு மத்தியில் நம்ம வேறு நபர்களை கூட சேர்க்கிறத நம்ம தவிர்த்துக்கணுங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நடக்கும்போது ஃபோன் பேசிட்டோ இல்லைனா ரீல்ஸ் பார்த்துட்டோ மெசேஜ் பண்ணிட்டோ போனோன்னா நம்ம பண்ணுற இந்த பயிற்சிக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ நம்மளோட உறவு மேம்படணும், நம்மளோட உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த வாக் அண்ட் டாக் ஃபார்முலாவை நம்ம கடைபிடிச்சா கூட நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கலாம். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு

0: சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
1: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: அண்ணாமலை மற்றும் தர்மா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று அண்ணாமலை மற்றும் தர்மா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடே உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போறதை விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.
2: கோபி, நீ ஒரு ஆம்பளையா?
3: ஏன் சந்தேகமா?
2: பொம்பளை பிள்ளைங்க போயிட்டு இருந்தா இப்படிதான் பின்னாலே வந்து பயமுறுத்துறதா?
3: பெரிய ராணியமா நடு பாதையில இப்படித்தான் குளி குளிக்கு கலந்து போறதா?
2: ஆமா, இவர் பெரிய தேசிங்க ராஜா, பஞ்ச கல்யாணி குதிரையில பறந்து வருவாரு, தாங்க வழி விட்டு ஒதுங்கி நிக்கணும். நல்ல சொன்னடிராதா. இத பார் கோபி, வழிய வர பெண்களை எல்லாட்டா செஞ்ச அப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா,
3: என்ன சுத்தி சுத்தி வளர்ப்பியா?
2: உன் வாய்க்கு கடிவாளம் போட்டு பொண்ணுடைய ரெக்லாவிலேயே உன்னை பூட்டி சவாரி வருவேன். ஜாக்கிரதா.

பூரம் புலப்புவா நினைப்பே நினைச்சு கையால் எடுப்பேன் எடுத்து நெஞ்சோ அழைப்பேன் அழைச்சி எல்லாம் முடிப்பேன் அழைச்சி எல்லாம் முடிப்பேன் நேத்து போட்டாலே ரோஜ்

வச்சு வெறுங்க நேரம் ஒதுக்கு. நேத்து புத்தாளே ரோஜா முச்சு பறிக்க கூட.

0: నేత్తు పుట్టాలే రోజా ముట్టి పరికె కూడారో లేసా తొట్టి.
1: మీండుం మీండుం కేట్క తూండుం கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: ஒரு சத்திரத்துல ரெண்டு பேர் உட்கார்ந்து இருந்தான்.

0: சோகமா இருந்தா அண்ணா ஏன் சோகமா இருக்கீங்க? சில பேர் அடுத்தவன் சோகமா இருந்தா அதை சந்தோஷமா விசாரிப்பான், என்ன சோகமா இருக்கீங்க? அதை ஏன் நான் கேட்கறேன்னா அதுக்கு தான் கேட்கறேன். இல்லப்ப, ஒரு நிலம் ஒண்ணு குத்தைக்கு வருது, ஒரு 10 ஏக்கர் குத்தைக்கு எடுக்கணும், காசு இல்லை, என் பொண்டாட்டி நகை இருக்கு, சொன்னா கேட்க மாட்டேங்கிற, நகையை போட்டு என்ன பண்றது? இன்னைக்கு வித்துப்படு, அந்த நிலத்தை குத்தைக்கு எடுத்தோம்னா நம்ம குத்தைக்கு எடுத்து என்ன பண்ணுவேன்? அது விவசாயம் பண்ணு. விவசாயம் பண்ணா என்ன காசு வரும்? காசு வந்தா என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு, நான் மறுபடியும் இன்னொரு 5 ஏக்கர் குத்தைக்கு எடுப்பேன், அந்த குத்தைக்கு எடுத்து என்ன வரும்? காசு வரும். அதை என்ன பண்ணுவேன்? மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அவன் கடுப்பாய் கேட்டான், என்னையே கேள்வி கேட்கறியே, நீ என்ன பண்ணுவேன் உன் வாழ்க்கைக்கு? அவன் சொன்னான், நான் என்ன பண்ண போறேன், ஒரு 5 எருமாடு வாங்கி மேய விட்டுருவேன். எங்கேன்னு கேட்டான், உன் நிலத்துல தான், நீ தான் தளத்தளம் வளர்த்து வச்சிருக்கிற 10 ஏக்கர் 5 ஏக்கர்னு. அப்புறம் நான் ஏன் கஷ்டப்படணும்? எருமாட்டை வாங்கி உள்ள விட்டுருவேன், அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், எனக்கு ஒன்றும் கஷ்டம். எவன் நிலத்துல எவன் மாட்டை மேய விடுறதான், இவன் பாஞ்சு அவன் பாஞ்சு, ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர அடிச்சு ரத்த கலரி வர உருண்டு எல்லாம். போலீஸ் வந்தாரு, என்னடா ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க தெருவில்ன்னு கொத்த அள்ளிக்கிட்டு போய் கடைசியில் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தினார். அவர் கேட்டார், என்னப்பா சண்டை உங்களுக்குள்ள? என் நிலத்தில் அவன் மாட்டை மேய விட்டான். உன் நிலம் எங்கே இருக்கு? இன்னும் வாங்கவே இல்லை. அந்த ஜட்ஜுக்கு எவ்வளோ கோபம் வரும், சாதாரணமாகவே ஜட்ஜுக்கு கோபம் வரும். எங்கள் மாமனார் ஜட்ஜு, அதனால தான் சொல்கிறேன். அவர் எங்கேயாவது போட்டு வாங்காமல் நான் எப்படி முடியா போனோம்? இல்லை இருக்கிற, அது ஒரு பக்கம் அப்படியே இருந்துட்டான், கொண்டு போயிட்டார். அறிவு இருக்கா உனக்கு? என் கோர்ட்டு நேரத்தை வீணடிக்கிற, நீ வாங்காத நேரத்தில் கொண்டு விடுவேன். என்ன எருமாட்டமே, ஏ உன் எருமாட்டம் எங்கடா இருக்கண்ணா? அவர் கேட்டார், என்ன கிறுக்குன்னு நினச்சிக்கிட்டீங்க? வாங்காத நிலத்துக்கும் வாங்காத எருமாட்டுக்கும் என்ன போட்டு ஏன்டா இப்படி இம்சை பண்ணுறீங்க? கொண்டு விடுவேன், போட வேண்டும். உண்மையில் கடவுளை அறிந்தவன், உண்மையில் கடவுளை அறிந்தவன் ஒருபோதும் இன்னொருவனை கொல்ல மாட்டான்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நம்ம உடம்புலயே மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது என்னமோ குடல், அதுக்கப்புறம் கல்லீரல் தான். ஆனா இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அட, அதாங்க உண்மை. நம்ம உடம்புல மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் ஏன் பெரிய உறுப்பு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம உடம்புல சிறு குடலோட நீளம் 20 அடி, அதே பெருங்குடலோட நீளம்னு பார்த்தோம்னா 5 அடி, மொத்தமா 25 அடி. அதனால நீளமான உறுப்பு எதுன்னு கேட்டா வேணா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கல்லீரலோட எடைன்னு பார்த்தோம்னா 1.5 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபுட்பால் அளவு இருக்குமா. நம்ம உடம்புல மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது அப்படின்னு கேட்டா வேணா நாம இந்த கல்லீரலை சொல்லலாம். மத்தபடி மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நம்முடைய தோல் தாங்க. கிட்டத்தட்ட 20 சதுர அடி பரப்பளவுல ஒரு பெரிய போர்வ மாதிரி நம்மள மூடி இருக்குதான். இதோட எடை மட்டுமே சுமார் 3-4 கிலோ வரைக்கும் இருக்குமா. அது மட்டும் கிடையாது, வெளியிருந்து வரக்கூடிய தேவையில்லாத தூசி, புகை, அதுக்கப்புறம் நுண்ணுயிரிகள் இதெல்லாம் நம்ம உடலுக்குள்ள வராம ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் இந்த தோல் நம்மள பாதுகாக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமர்

0: வாயை மூடி சும்மா வரமாட்டேன். அவன் திருப்பி கேட்டானா நம்ம கேது என்ன இருந்து, அன்னைக்கு நீ சும்மா இருந்த அதுக்கு மேல நான் கேட்க முடியாது. அது என்ன பிள்ளைங்க வாயை திறந்தா நமக்கு அவ்வளவு வாய் போட்டு சும்மா பேசிட்டு வரையா. அம்மாவுக்கெல்லாம் பையனை பிடிக்காம போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவன் அப்பா ஜாடையில இருக்கான், அதுவே உங்களுக்கு எரியுது. மற்ற அப்படி உங்க அப்பனை உரிச்சு வச்சு வந்திருக்க, அவரை ஒன்னும் பண்ண முடியல. இவனையாவது ரெண்டு சாத்து சாத்தணும், மூடு வாய் பேசாது. அதே மாதிரி அப்பாவுக்கு என்ன கோபம்னா, அம்மா ஜாடையில பொம்பளை பிள்ளை பறந்துருக்குது. சார் நான் சும்மா வேடிக்கைக்கு சொன்னேன், கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்க கேள்வி கேட்குதா, சந்தோஷப்படுங்க. கேள்வி கேட்காம ஊமையா இருக்கா, ஐயோ எதிர்காலம் அதுக்கு வீணா போச்சேன்னு வருத்தப்படுவோம். ஏன்னா எம்ஜிஆர் உள்ள ஒரு பாட்டில் வைக்கிறார், ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காத வாழ்க்கை இல்லைன்னு ஒரு பாட்டு வருமே, ரொம்ப அவசியம் சார். ஏன் நியூட்டன் மரத்தடியில் உட்கார்ந்துருக்காரு, மேலேருந்து ஆப்பிள் விழுது, அவர் என்ன கேட்டாரு, மேலேருந்து ஆப்பிள் விழுது, ஏன் அந்த ஆப்பிள் வந்து விழு அது விழாம மேலே போக கூடாதா, அது ஏன் பூமியை நோக்கி விழுது? இந்த முதல் கேள்வியை கேட்ட போதும் அவர் கண்டுபிடிக்கிறார் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறார். சார் அன்னைக்கு ஆப்பிள் விழுந்த உடனே ஏன்ங்கிற கேள்வியை நியூட்டன் கேட்காம இருந்திருந்தா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிற அந்த கான்செப்ட் கிடைச்சிருக்குமா? எதுவா இருந்தாலும் ஏன் அப்படின்னு கேட்பதை பத்தி ஒன்னும் தவறு கிடையாது, கேட்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்டை பார்த்து, பி ஒபீடியன்ட், ஒபீடியன்ட், ஒபீடியன்ட் ஆயிடு அப்படிம்பாங்க. ஒபீடியன்ஸ்ங்கிறத விட கெட்ட வார்த்தை வேற கிடையாது. ஒபீடியன்டா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலா நல்ல இங்கிலீஷ் வார்த்தை என்ன தெரியுங்களா, டிசிப்ளின்ங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை, ஒபீடியன்ங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ட்? என்ன சார் தமிழ் மேடையில் வந்து இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. டிசிப்ளினுக்கும் ஒபீடியன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? என் மீது அடக்குமுறை திணிக்கப்பட்டால் அது ஒபீடியன்ஸ், என்னை நானே செதுக்கி கொண்டால் அதற்கு பெயர் டிசிப்ளின்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: சார், நான் தானே என்ன சிற்பமா செதுக்கணும், என்ன சமைச்சுக்கணும், இது தப்பு இது சரிங்கறத நான் தானே சார் கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே பிள்ளைகளை வளர்க்கணும். அம்மா, பிள்ளைங்களை வளர்க்கும் போது இதை செய்ய அப்படின்னு சொல்லாதீங்க. இது இன்ன காரணத்தால் தவறு, இது இன்ன காரணத்தால் சரி, எது என்பதை நீ முடிவு செய், அப்படித்தான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கண்ணா, சாப்பாடு மிச்சம் வைக்காதப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயி பாடுபட்டு ஒரு நெல்மணியை கொண்டு வராரு. உனக்கு பிடிக்கலன்னா நீ முதலே சொல்லலாம் இல்ல அம்மா கிட்ட. இதெல்லாம் இப்படி போட்டுட்டு இலையில போட்டு எந்திரிச்சு போறியப்பா, போக கூடாது கண்ணா, புரியுதா? இதை வேஸ்ட் பண்ணா நாளைக்கு நம்ம பசியா இருக்கிற போது ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம கூட போலாம். அடுத்தவங்க உழைப்பை அவமானப்படுத்த கூடாது. தயவுசெய்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத, சாப்பிடு. ரீசன் சொல்லணும், லாஜிக்கல் ரீசன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எதையுமே லாஜிக்கா நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்றதை நீ அப்படியே ஒபீடியன்டா கேளு அப்படின்னா கேட்க முடியாது. இப்ப எங்க வயசுல இருக்க சில பேர் ஒளருவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள்லாம் வந்து எங்க அப்பா அம்மாவை எதிர்த்து பேசணுமா அப்படின்னு. இந்த மடத்தனத்தை நானும் என் பிள்ளை கிட்ட கேட்டேன். அதாவது இப்ப நான் உட்காந்துருந்தேன் சோஃபால, என் மகளும் உட்காந்துருந்தா. அப்ப நான் திடீர்னு என் பொண்ணு, அது கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்தேன், சின்ன பொண்ணு, அப்போ கால் மேல கால் போட்டு உட்காந்தேன். நீ எல்லாம் உட்காந்துருக்க, கால் மேல கால் போட்டு அப்பா முன்னாடி உட்காரு, நாங்கெல்லாம் எங்க அப்பா முன்னாடி நிக்க கூட மாட்டோம்மா, அப்பா அப்படி உட்காந்தா பின்பக்கமா போவோம்மா, அப்பாட்ட பேச கூட மாட்டோம்மா, அப்பாவை கண்டா எங்களுக்கு அவ்வளவு பயம். என் பொண்ணு உடனே சொன்னா, அப்பா இதுதான் உங்க வீட்டுல நடந்ததுன்னா ஒண்ணு உங்ககிட்ட தப்பு இருக்கணும், இல்ல உங்க அப்பாட்ட தப்பு இருக்கணும். இப்ப நம்ம வீட்டுல எப்படின்னா நீயும் ஞானி நானும் ஞானியா இருக்கிறோமா, அதனால இந்த தப்பு நடக்கலன்ற. நீயும் அறிவாளியா இருக்க, நானும் அறிவாளியா இருக்கிறேன் பத்தியா, அதனால இந்த தப்பு நடக்கலப்பா அப்படின்னா கரெக்ட். நம்மள பிள்ளைங்க எதிர்த்து பேசினா வருத்தப்படாதீங்க. எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படியாவது பிழைத்துக் கொள்ளும். எதிர்த்து பேச தெரியாத குழந்தைகள் உலகத்தில் தோற்று போய் நாளை பிச்சை எடுக்கும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நமக்கு எழுத்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், தவறு. ஏன் அதை செய்யணும், ஏன் அதை செய்யாம இருக்கணும், ரீசன் கேட்கும், சொல்லணும். நம்மால் ஏன் சொல்றது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தெரியல. பதில் தெரிஞ்சா இவன் வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றான், இவனுக்கே தெரியல. இதுதான் சார் சிக்கல். நம்ம மாணவன் ஒரு விஷயத்தை சரியா சொன்னா ஏத்துக்கிற பக்குவம் ஆசிரியர்களுக்கு வரணும். ஈகோ முன்னாள் சார், உனக்கு உண்மையான கல்வி இருந்தா நீ ஈகோவே வராது சார். உண்மையான கல்வி ஒருத்தனுக்கு இருந்தா ஈகோவே வராது சார். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்குமா இல்லையா? நான் ஆசிரியராக இருப்பதாலேயே நான் சொல்வதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொருள் அல்ல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவன் சொல்றது கரெக்டா இல்லையா? யாராவணர் நீ யாராவணர், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இந்த உணர்வு தான் கேள்வி கேட்கறது. ஏன், எதுக்கு, அது எப்படி எப்படி நடந்தது? ஏன் இந்த கேள்விகளை கேட்கிற போதா இப்ப சொல்லி கொடுத்துட்டு போட்டுமா? கேள்விகள் கேள்விகள் அறிவுலகத்தை திறக்கிற சாவிகள். கேள்விகள் அறிவுலகத்தை திறக்கிற சாவிகள். எல்லாத்தையும் நீங்க கேள்வி கேட்டு பார்க்கணும். எதனால பூகம்பம் வருதுன்னு, பூகம்பம் வருதான் நம்ம ஊடெல்லாம், பூகம்பம் ஏன் வருது சார்? மேல இருக்கிற அந்த பிளேட்டு, பூமியோட பிளேட்டு நகருது. நகர்ற பிளேட்டு என்ன ஆகும்? இமயமலை வளருதுன்னா வளரலடா. இது ஒரு பிளேட்டு, அது ஒரு பிளேட்டு. ஏசியன் பிளேட்டு வேற, நம்முடைய இந்தியன் அந்த நார்த் சைடு பிளேட்டு வேற. அது ரெண்டும் போய் முட்டை முட்டை ஒரு எல்லைக்கு மேல அதால நிக்க முடியாது. இப்படி முட்டுறது அப்ப இப்படி மேல நோக்கி இப்படி போகுது. அப்படித்தான் இமயமலை வளர்ந்தது. ஓ, அப்ப ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மோதுற போது பூகம்பம் வரும். இந்த பூகம்பத்தினால என்ன நடக்கலாம்? என்ன வேணாலும் நடக்கலாம். இது ரொம்ப ரொம்ப அழுத்தம் கொடுக்கற போது கடல் எங்கேந்தோ இந்தியாவுக்குள்ள போலாம். இப்ப இல்ல, சில லட்சம் வருடங்களுக்கு பிறகு ஏதோ நடக்கும்ங்கிறான். கடல் உள்ள வந்துருங்கிறான் கம்ப்ளீட்டா. ஆப்பிரிக்க கண்டம் அதே மாதிரி ரெண்டா பிளக்க போகுதுங்கிறான். ஆப்பிரிக்க கண்டம் இப்ப இருக்கிற வடிவத்துல இருக்காது, ரெண்டா பிளக்க போகுதுங்கிறார். உண்மை, எத்தனையோ நாடுகள் எத்தனையோ கண்டங்கள் முன்ன இருந்த மாதிரி இல்ல, அது எத்தனையோ மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது, இது யாருடையதுன்னு கேட்காது, இது எப்போது யாருடையதுன்னு கேட்க.

பாலை பாலாக்கி களியாட்டம் போடும், கள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அத எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: சார், கீதையிலேயே என்ன கத்து கொடுத்தா தெரியுங்களா? இந்த உலகத்தில் எதுவும் உன்னுடையது இல்லைன்னா, இன்று உன்னுடையதாக இருப்பது நாளை இன்னொருவருடையதாக மாறும். கீதையிலே சொல்லிருக்குது இல்ல, இன்று உன்னுடையதாக இருப்பது நாளை இன்னொருவருடையதாக மாறும். இது தவிர்க்க முடியாதது. ஆனா இந்த கேலண்டரை ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்காரன் கொடுத்தது தான் தப்பு. ஏன், இவன் 100,000 டெபாசிட் பண்ணி போன உடனே அவன் அனுப்பிச்சா என்ன, இன்று உன்னுடையதாக இருப்பது நாளை இன்னொருவருடையதாக மாறுவது தவிர்க்க முடியாதது. நீ என்ன கொண்டு வந்தாய் கொண்டு போவதற்கு? சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த விஷயமுமே ஒருத்தருடையதா இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஹிஸ்டரிய சரியா படிக்காம சண்டை போடுறோம். பிளைனா சொல்றேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த தயக்கமும் கிடையாது. நான் சொல்றேன், இந்தியாவில 3 விதமான படையெடுப்பு நடந்தது. முதல்ல நடந்தது ஆரியன் மைக்ரேஷன், கலாச்சார படையெடுப்பு. அந்த படையெடுப்பு நடந்த போது இந்தியாவினுடைய கருத்தாக்கங்களில் நிறைய மாற்றம் ஏற்பட்டது. அது மிகப்பெரிய கொடும் போராக நடந்ததா என்று தெரியவில்லை, சுவடுகள் இல்லை. ஆனாலும் அதில் ஏதோ மிகப்பெரிய குழப்பம் நடந்து விட்டது. அந்த பெரிய மாற்றத்துக்கு பிறகு இந்தியாவிலே அந்நியர்கள் ஊடுருவல் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் இஸ்லாமிய படையெடுப்பு நடந்தது. நடந்ததுங்கிற வரலாற்றை நம்ம மறுக்க முடியாது. இஸ்லாமிய படையெடுப்பு என்பது நடந்தது. பாபருடைய ஆட்சி ஏற்பட்டது. பாபருக்கு பிறகு இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். நல்ல கவனிக்கணும், அதுவரை இந்த நாட்டில் இருந்த சட்டங்கள், அதுவரை இந்த நாட்டில் இருந்த நில அமைப்பு எல்லாமே ஆட்சியில் ஒருவர் போய் உட்கார்ந்த உடனே அவர்கள் வசதிப்படி மாறும். நீங்க யதார்த்தமான வரலாற்றை புரிஞ்சுக்கணும். மன்னர்கள் யாரு போய் கேட்க முடியும் அவங்கள? ஒரு முகலாய மன்னரை கேட்க முடியுமா? ஒரு பிரிட்டிஷ் கவர்னர் போய் நீங்க கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது, நம்ம அடிமைகளா இருந்தோம். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்தா இந்த இடம்லாம் உனக்கு, இந்தா இந்த இடம். அது ஏற்கனவே எவனுதா இருந்தாலும் அவங்க கவலைப்படல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அது எவனுதா இருந்தாலும் அவங்க கவலைப்படல. இதெல்லாம் உனக்கு, இந்த அந்த இதெல்லாம் உனக்கு, கொடுத்துட்டு போடுவாங்க அவங்க பாட்டுக்கு.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்னடா நீ நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ராமேஸ்வரம்
4: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: என்னைக்கு போவோம் யாருக்கு தெரியும்? நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த உலகம் எவனுடையதும் அல்ல. எல்லாரும் செத்து உலகத்துடையவனாகத்தான் போக போகிறான். ஒழிய எவனுக்கும் இந்த உலகம் சொந்தம் இல்லை. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலைமை சொந்தம். நம்ம எவ்வளவு முட்டாளா இருக்கிறோம், ஏன் இப்படி முட்டாளா இருக்கிறோம், ஏன் யோசிக்கல? நீங்க கொஞ்சம் படிப்படியா மேல போகணும். ஒரு இங்கிலீஷ் கதை, ஒரு பைப்பர், பைப்பர் தான் உங்களுக்கு தெரியும், வாசிச்சுக்கிட்டே போவாங்க அந்த இங்கிலீஷ் பழக்கம் அது. அவன் ஒரு நாள் விடிய காலையில ஒரு 5-5.5 மணிக்கு வயக்காட்டு வழியா பைப் வாசிக்கிட்டே போறான். ரெண்டு நண்பர்கள் விவசாயி, பக்கம் பக்கம் வீட்டுல இருந்தவங்க, அவங்க அவங்க நிலத்துக்கு போய் வேலை செய்யறாங்க. இந்த பாருங்க, இந்த பக்கம் நிலத்துல ஒருத்தன் வேலை செய்யறான், அந்த பக்கம் நிலத்துல ஒருத்தன் வேலை செய்யறான். இந்த பைப்பர் அப்படி வாசிக்கிட்டே போகும்போது இவன் இந்த சைடுல இருந்து அவன் இப்படி பார்த்தான். ஐயே என்னமோ வாசிக்கிறான். அவன் அந்த சைடுல இருந்து இவனை பார்த்தான். ஐயோ என்னமோ வாசிக்கிறான். அப்படியே வாசிக்கிட்டே வந்தவன் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி அந்தாண்ட போய் அப்படியே போயிட்டான். பாருங்க, இப்படியே பார்த்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாம் விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் 5-5.5 மணி முடிஞ்சு ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பி போனோம். அந்த விவசாயம் பார்த்து வேலைகளை பார்த்தவன் வீட்டுக்கு நேராக போகிறவன் ரொம்ப கம்மி. 7-ம் நம்பர் கடைக்கு போயிட்டு சில பேர் போவான். இவன் ரெண்டு பேரும் அந்த டைப்பு, நேராக அங்கே போனானுங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒரு டேபிளில் உட்காந்தானுங்க, சாப்பிட்லாம் அப்படின்னு, தீர்த்தம் சாப்பிட்லான்னு உட்காந்தாங்க. அப்படியே சாப்பிடும்போது சொன்னான், காலையில் ஒரு பைப்பர் அந்த சேப்பு தொப்பி போட்டுக்கிட்டு உன்னை வாசிட்டு போனான் பாரு. ஐயோ ஐயோ என்ன வாத்தியம்னா. இவன் அடுத்தவன் அதை விட்டுட்டான். அவன் எங்கடா சோப்பு

0: டைப்பர் உள்ளவன் தொப்பியை கழட்டி இப்படி டேபிள் மேல வச்சான் சார், பக்கத்து டேபிள்ல உட்காந்து அவன் தொப்பி வச்சான் சார். அதுல பாதி சிவப்பு பெயிண்ட் பாதி பச்சை பெயிண்ட், அவன் தொப்பியில ஒரு பாதி சிவப்பு பெயிண்ட் ஒரு பாதி பச்சை பெயிண்ட் அதை வச்சிருக்கான். நாம் பார்த்த பக்கம் பச்சையா இருந்ததால பச்சைன்னு சொல்லிட்டே மன்னிச்சுக்கணும், நாம் பார்த்த பக்கம் சேப்பா இருந்ததால சேப்புன்னு சொல்லிட்டேன் அண்ணே மன்னிச்சுக்கணே அப்படின்னா, இவன் ரெண்டு பேரும் சேர்ந்தான் இவனாலதான் நமக்குள்ள சண்டை வந்தது. ஆமா இவனை உதப்போவா, அவன் ஒரு பாவம் பண்ணல பாவம், ஏன்டா அப்படி ஒரு தொப்பி போட்ட, நீ விதவிதமான கடல்ல போடுவே, நீ நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பண்ணக்கூட சண்டை போடுவது தெரியும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, அவனை போட்டு மொத்து மொத்துன்னு மொத்தி கடைசியில எரிச்சல் இந்த தொப்பியை எடுத்து வாசல்ல தூக்கி விட்டு எறிஞ்சான் வர அப்படின்னு, தொப்பியை தூக்கி விட்டு எறிஞ்சோம் கொன்னுடுவோம் கொண்டு ஒன்ன அப்படின்னு அவனை மிதிச்சுட்டு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா தோல்ல கை போட்டு வாசல்ல வரும்போது பார்த்தா வாசல்ல ஒரு பெரிய தண்ணி தொட்டி, அந்த தண்ணி தொட்டிக்குள்ள போய் அந்த தொப்பி விழுந்திருக்குது. அதை இப்படியும் பார்த்தாங்க, அதுல ரெண்ட சாயம் ரெண்டும் போய் விழுவிழேன்னு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, அத பச்சைன்னா ஒருத்தன் சிவப்புன்னா ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாகணும்னு முடிவு பண்ணா நல்ல தண்ணியில கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் அது ஒண்ணுமே இல்லை கலரே இல்லாதது அப்படின்னு கண்டுபிடிச்சான்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000. இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: வானம் நீளம் கிடையாது, அது ஒரு மாயா தோற்றம். உங்களுக்கு கடல் நீளமா தெரியுது? நீளமா? கையில தண்ணி அள்ளி பாருங்க, அது ஏதாவது ப்ளூ கலர்ல இருக்குதா? இல்ல. அந்த நீளம்ங்கிற நிறத்துல தோன்றினாலும் அது உண்மை அல்ல, மாயை. ஞானமடைந்தவர்கள் யாராவது கடவுளின் பெயரால் சண்டையிடுவார்களா? உண்மையான கடவுளை உணர்ந்து விட்ட யாராவது ஒருவன் மதத்தின் பெயரால் சண்டையிடுவானா? கேட்கணும். இந்த மாதிரி மாறி மாறி மாறி கேள்விகளை கேட்க கேட்கதான் நமக்கு ஒரு விடை, பெரிய ஆழமான ஒரு விடை தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஒரு ஆபத்து சொல்றானா, ஒரு எல்லை வரையில நீங்க படிக்கணும். இப்ப புத்தக கண்காட்சி எதுக்கு வச்சிருக்காங்க? படிக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. வாங்குங்க, இந்த புத்தகத்தை படிங்க, அந்த புத்தகத்தை படிங்க, நூற்றுக்கணக்கான புத்தகத்தை படிங்க. நான் வேணாம் சொல்லல. ஆனா ஒரு எல்லைக்கு அப்புறமா ஒரு ஆபத்து ஒரு சொல்லட்டுமா? எல்லாத்தையும் அறகுறையா படிச்சவனை விட ஆபத்தானவன் இந்த உலகத்துல வேற எவனுமே இல்லை. இவன் எல்லாத்தையும் அறகுறையா படிச்சு வச்சிருப்பான். வெரி டேஞ்சரஸ். அதனுடைய கடைசி ஆழத்துக்கு அவன் போயிருக்க மாட்டான். அந்த எக்ஸ்ட்ரீம், அந்த லெவல் இருக்குல்ல, அந்த இன்டெப்த் நாலெட்ஜ், அதுக்கு போயிருக்க மாட்டான். சிம்பிளி ரீடிங், எல்லாத்தையும் படிப்பான், மனசுல தூக்கி அப்படியே போட்டுக்குவான், அவன் பாட்டுக்கு வச்சுட்டு திரிவான். அவனுடைய ஆழத்துக்கு போனாதான் இதுக்கும் அதுக்கும் வேறுபாடு இல்லைங்கிற தெளிவு அவன் அடைய முடியும். ஸோ அறகுறையா படிச்சவன் பெரிய பெரிய ஆபத்தானவன். அது மாதிரி இன்னொரு வார்த்தையை சொல்லிட்டு போற, ரொம்ப யோசிக்கிறவன் உருப்படியா ஒரு காரியம் செய்ய மாட்டான்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ரொம்ப யோசிக்கிறான் பாருங்க. சில பேர் ஹோட்டல்ல போய் உட்காந்து என்ன சாப்பிடுற கொஞ்சம் யோசிச்சோம். ஏய், ஹோட்டல்ல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதுவா இதுவா இதுவா என்ன? ஹோட்டல்ல ஒரு 10 ஐட்டம் தான் மொத்தமா இருக்கும் போது, எது அண்மை காலத்துல போட்டதோ அதை கொண்டாப்ப, ரீசெண்ட் ப்ரொடக்ஷன் அதை கொண்டா, எக்ஸ்பைரி டேட்டோட கொண்டாந்துறது. இவ்வளவுதானே நம்ம வேலை? எதுக்கு சொல்ல வரேன், ரொம்ப யோசிக்கிறான்னு வச்சுங்க, ஒருத்தன் ஒரு காரியம் செய்ய மாட்டான். சில பேர் ரோட்டில் நிற்பான், லெஃப்ட்ல போறதா ரைட்ல போறதா, லெஃப்ட்ல போனா அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம், ரைட்ல போனா இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம். ஆனா லெஃப்ட்ல டிராபிக் ஜாஸ்தியா இருக்கும்ல? ஆமா. பட் ரைட்ல போனா ஒண்ணுமே நம்ம வாங்க முடியாது இல்ல? ஆமா. ரைட்ல ரொம்ப சுத்தி போக வேண்டியிருக்கும்ல? ஆமா. அப்ப லெஃப்ட்லயே போயிடலாமா? போயிடலாம், நின்று நின்று போக வேண்டியிருக்கும். இந்த பய கடைசி வரைக்கும் நகரவே மாட்டான். ஒரு அளவுதான் யோசிக்கணும். நான் ஒரு வார்த்தை சொல்றது உண்டு, இந்த வாழ்க்கை வந்து ஒரு பெரிய புதிருங்க, இந்த வாழ்க்கை ஒரு பெரிய சஸ்பென்ஸ்ங்க, இந்த வாழ்க்கை ஒரு பெரிய மர்ம நாவல்ங்க, இந்த வாழ்க்கை வந்து ஒரு முடிவில்லாத அதிசயங்க. நீங்க இந்த காட்டுக்குள்ள பூந்து வெளியில வரும்போது எல்லாம் தெரிஞ்சுதான் நான் ஸ்டெப் வச்சு போவேன்னா சான்ஸே இல்லைங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு சின்ன கை விளக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த கை விளக்கால பாருங்க, ஒரு 10 அடி தூரத்துக்கு பாம்பு இல்லை பள்ளி இல்லைன்னா புறப்பட்டுருங்க. இந்த காட்டோட 15,000 மைல் எனக்கு தெரிஞ்சுதான், நீ ஜென்மத்துக்கு போக மாட்டோம். என்ன ஒரு 10 அடி 15 அடிக்கு போறதுக்கு ஒரு டார்ச் லைட் கையில இருக்குது, வச்சுக்க தைரியமா போயிட்டே. உனக்கு கொடுத்த அறிவை வச்சு பயணத்தை ஆரம்பி, அதை விட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுட்டு தான் நான் வீடு கட்டுவேன். அவன் வீடே கட்ட மாட்டான், என்ன பண்ண முடியும்? லைஃப் அப்படித்தான், கொஞ்சம் முன்னே இருக்கும், ரைட் போயிட்டு போகுது போ. அப்படி நான் எதுக்கு சொல்ல வரேன், ரொம்பவும் ஏனுங்கிற கேள்வி இருக்கணும், எதுக்குங்கிற கேள்வி இருக்கணும், எப்படிங்கிற கேள்வி, அதே கேட்டுக்கிட்டே செயல் இல்லாம இருந்தா அதை விட முட்டாள்தன உலகத்துல ஒன்னு இருக்க முடியுமா? வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுமோ அதை நோக்கி நாம கொண்டு போகணும்.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார் ஒன்டே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: என்ன காலு பாச்சலில, ரெண்டு கண்ணு மேச்சலில, எட்டு தசை கூச்சலில, தட்டுகிற ஓசையில, சுத்தி வர சூழ்ந்து வர்றான் புயல போல, எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரா நம்ம தர சிங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நம்ம உடம்புலயே சுத்தமா இருக்கிற உறுப்பு எதுன்னு தெரியுமா? அதுவும் நம்மளுடைய வெளிப்புறத்துலதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன திரவம் அதுல இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்குமா? இந்நேரம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னதான் வெளியிருந்து தூசு புகன்னு வாங்கினா கூட சுத்தமா இருக்கிற உறுப்புனா அது நம்மளுடைய கண்கள் தான். நம்ம கண்கள்ல லைசோசைன்ஸ் மாதிரியான பாக்டீரியாவை எதிர்க்கிற நொதிகள் இருந்துகிட்டே இருக்குமா? அது தொடர்ந்து வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய நுண்ணுயிரிகளை அழிச்சுக்கிட்டே இருக்குமா? அதே மாதிரி நம்ம காலையில எந்திரிச்ச உடனேயோ இல்ல அடிக்கடி கண்களை தொடும் போதோ ஒரு வெள்ளையா ஒரு திரவம் இருக்கும்ல, அது என்ன அப்படின்னா நம்ம கண்கள்ல படியக்கூடிய தூசி புகையெல்லாம் வெளியேத்தி கண்ணை தன்னை சுத்தமா வச்சுக்கிறதுனால வரக்கூடிய ஒரு திரவம் தான். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலா வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு டீடைல் எல்லாம் இருக்கும். முக்கியமா

0: இந்த காலத்துல வெளிநாடு வேலைக்கு போறவங்க விசாவோட சேர்த்து இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற, அதோட டீடைல்ஸ், ஏதாவது அவசரம்னா யாருக்கு போன் பண்றது, விசா பாஸ்போர்ட் காப்பின்னு எமர்ஜென்சினா உடனே உன்னை காண்டாக்ட் பண்ற மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ வீட்டுல கொடுத்துட்டு போ. அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச போறது நான் கார்த்திகா, மற்றும் நான் நித்யஸ்ரீ. இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறோம்னா, வெயிலிலே மலரும் காற்றிலே உலரும். இதை வச்சே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு. ஆமாங்க, இன்னைக்கு வந்து விடுகதை கேட்டு தான் விளையாட போறோம். இந்த விடுகதைக்கான பதில் உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்க 7094 43 99 99 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு 3 முக்கியமான தினங்களாக கடைபிடிக்கப்படுது. ஒன்று வந்து சர்வதேச நட்பு தினம், அதாவது நண்பர்களுக்கிடையே அன்பு, நம்பிக்கை, ஒற்றுமை, இது எல்லாத்தோட முக்கியத்துவத்தை வளர்க்குற விதமாக இந்த நாள் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. அடுத்தது வந்து மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினம், மனிதர்களை கடத்துறது குறித்த அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் இந்த நாள் அறிவிக்கப்பட்டுச்சான். அதே மாதிரி 3வது வந்து தமிழகத்தில் அரசு மருத்துவமனை தினங்களாகவும் இன்னைக்கு தான் கடைபிடிக்கப்படுது. தமிழகத்தில் வந்து முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு தான் தமிழக அரசு மருத்துவமனையில் இந்த நாள் அறிவிக்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்படுதான்.
2: ஓகே, இந்த தினங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா நட்பு தினம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து நண்பர்கள் அப்படின்னா வந்து சொல்லவே தேவையில்லை, ஃபேவரட்டாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களோட அம்மா அப்பா கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களையே வந்து அவங்களோட நண்பர்கள்கிட்ட வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி குடும்பங்களில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அப்படி நம்ம நம்பி ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அது நண்பர்கள் தினம் அன்னைக்கு தான். இது வந்து ஜூலை 30 வந்து கடைபிடிக்கப்படுது. ஆனால் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் நிறைய பேர் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத அட்டன் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கயிறு கட்டுறதா இருக்கட்டும், அப்புறம் கிஃப்ட் கொடுக்கறது, அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலாக வந்து ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்களாம் இந்த ஒரு தினம். எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, ஆனால் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான விளையாட்டு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட்டில் ஒரு புதுவிதமான சாதனையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது 15 இளம் வீரர் அப்படிங்கிறது வைபவ் சூரியவன்சி, அவங்க தான் இப்போ புதுசாக ஒரு சாதனையுமே வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த T20 போட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸை வந்து ரேங்க் பண்ணுவாங்க, யார் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க, யார் செகண்ட் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் இப்போ வந்து இந்த சூரியவன்சி அவங்கள வந்து ரேங்க் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து 278 இடத்துல இருந்தாங்களாம். இப்போ பார்த்தா சர்ன்னு அப்படியே முன்னாடி போய் 48 இடம் பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக அவங்களோட பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 536 பாயிண்ட் வந்து இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக வந்து அவங்க விளையாடின அந்த ஒரு சூப்பரான ஒரு ரன் ரேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து 2 ½ சென்ச்சுரி அப்படிங்கிறத பதிவு செஞ்சாங்க, அதை தவிர அதிக ரன் எடுத்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 230 இடம் வந்து முன்னேறி இருக்காங்க. ஏன்னா 278 30 போயிடுச்சு அப்படின்னா 48 இடம் வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது இஷான் கிஷன், அப்புறம் வந்து இன்னும் அபிஷேக் சர்மா வந்து 2வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிரிக்கெட்டை தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு, நம்ம ஜான் கோரேபு இணைஞ்சாச்சு. ஏன் சொல்லுங்க, ஏன் லேட்டு?
3: இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
2: சரி, ஆனா நாங்க கேம் என்னன்னு சொல்லிட்டோமே, உங்களுக்கு தெரியுமா கேமு?
3: சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன்.
2: ஓகே, இன்னைக்கு நம்ம விடுகதைகள் தான் வந்து கேட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில முதல் விடுகதை வந்து வெயிலிலே மலரும் காற்றிலே உலரும் அப்படிங்கறதான். இது என்னன்னு தெரிஞ்சவங்க உங்களோட பதில்களை கண்டிப்பா சொல்லலாம். 7094 43 99 99 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும். அடுத்தடுத்து பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வீட்டானோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: பாம்பன்,
3: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
5: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: இப்போ நேரம் சரியாக 5:15 ஆயிருச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
7: ஜான் ஹோரே.
6: ஓகே, நான் நித்யஸ்ரீ. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நம்ம ஜான்கோரி தம்பியும் ஒரு புக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க கூட. அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் கா.
6: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
8: என் பேர் சாஜித், நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் கா.
6: சரி, ஓகே. இன்னைக்கு என்ன கேம்னு தெரியுமா?
8: ஆ, தெரியுங்க. ஒரு விடுகதை கேட்டிருந்தீங்க.
6: ஆமா தம்பி, என்ன விடுகதை?
8: வெயிலில் மலரும் காற்றில் உலரும்.
6: சரி, அதுக்கான பதில் தெரியுமா?
8: ஆ, தெரியும் கா.
6: ஆ, சொல்லுங்க.
8: வேர்வை.
6: ஆ, கரெக்ட். சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
8: எனக்கு கருப்பு படத்துல இருந்து ராத்து ராசன்.
6: ஆ, சரி, கண்டிப்பா கொடுத்துடலாம்.
8: நன்றி கா.
6: நன்றி. சரி, நம்ம நேயருமே கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. வெயிலிலே மலரும் காற்றிலே உலரும், அதுக்கான பதில் வந்து வியர்வை. இவங்களை மாதிரியே இன்னும் 3 பேர் சொல்லியிருக்காங்க. யாசின், அவங்க முஸ்லீம் தெருவில் இருந்து, பாமன், அவங்களுமே வியர்வைன்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தீனா அண்ணா, அவங்களும் பாமன், அவங்களுமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஆண்டனி ஸ்டாலின் அண்ணா, அவங்களுமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவங்களுமே மாரி படத்துலேருந்து டான் டான்ன்ற பாடலையுமே கேட்டிருக்காங்க. சரி, கண்டிப்பாக கொடுத்துடலாம்னா. சரி, அடுத்ததான் இப்ப ஜான்கோரே தம்பியோட கதையை கண்டினியூ பண்ணலாமா?
7: ஓகே. நான் வாசிக்க போற புக்கோட பேர் என்ன அப்படின்னா, ரகசிய தோட்டம். இது யார் எழுதுனா அப்படின்னா, இங்கிலாந்து இருக்கிற பிரான்சிஸ் ஹாட்சன் பெர்னட் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு.
6: இத தமிழ்ல எழுதுனது சுகுமாரன் அவங்க.
7: கரெக்ட். ஆமா, ஓகே. இதை நான் வந்துட்டு நான் ஒரு டாப்பிக்கை முடிச்சிட்டேன். இன்னொரு டாபிக், அதாவது கிரவனின் மங்களா. மேரி கண் விழித்த போது வெளியே ஒரே இருட்டாக இருந்தது. ரயில் நிலையத்திற்கு வந்த ரயில் நின்றதும் திருமதி மேட்லாக் மேரியின் முதுகில் தட்டினார். நீண்ட நேரம் தூங்கிவிட்டாய், இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது என்றார். ரயிலை விட்டு இறங்கியதும் அவர்களை அழைத்து செல்ல அழகான குதிரை வண்டி காத்திருந்தது. மேரி வண்டியில் ஏற வண்டிக்காரன் உதவினார். கரவனின் 100 அறைகளை கொண்ட பங்களாவை பார்க்க மேரிக்கு ஆசையாய் இருந்தது. அவள் வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள். தொலைவில் ஒரு வனாந்திரம் இருந்தது. வனாந்திரம்னா என்னக்கா?
6: வனாந்திரம் அப்படின்னா வந்து அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய புல்லு, நிறைய மரம், நிறைய செடி அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு அடர்ந்த காடை தான் வந்து வனாந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலான காடு அப்படின்னா

0: கதவு திறந்தது. அழகான முன்னறையும் சுவர்களில் வரிசையாக படங்களும் தெரிந்தன.
1: முன்னறை அப்படின்னா
0: என்ன? முன்னறைனா முன்னறை தலை
1: பிளஸ் அறை. அறை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க?
0: ரூம்.
1: அப்ப முன்னறை அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம், அவ்வளவுதான்.
0: அந்த வீட்டின் நிர்வாகியாகிய மிஸ்டர் பிச்சர் வாயிலில் நின்றிருந்தார்.
1: வாயிலில் அப்படின்னா என்ன?
0: வாயிலில்னா வாசல் நிற்கிறது.
1: கரெக்ட். ஓகே, இந்த புத்தகம் பத்தி நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். சரி, அடுத்ததான் அடுத்த பகுதியில் வந்து நம்ம ஜான்கோரப் தம்பி கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட தகவலை சொல்லிடலாம். நம்ம வந்து ஏதாவது வெளியூர்களுக்கு போனோன்னா பஸ் ஸ்டாண்டில் தள்ளுவண்டியில் நிறைய வித்துட்டு இருப்பாங்க. மாங்காய், சுண்டல், சோளம்னு அந்த மாதிரி வித்துட்டு இருப்பாங்க. அப்போ இதோட சேர்த்து இன்னொன்னையுமே வித்துட்டு இருப்பாங்கல்ல, அதாங்க வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில 95% அதிகமாக தண்ணீர் இருக்குங்க. அதனால உடம்புல நீர் சத்து குறையாம இருக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. வெள்ளரிக்காயில விட்டமின் கே, விட்டமின் சி, பொட்டாசியம், அப்புறம் நார் சத்துன்னு நிறைய சத்துக்கள்லாம் இருக்கு. இதனால எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஈஸியாக செமிக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கு. சரி, இதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. சரி, என்னாச்சுன்னு தெரில, திரும்பியும் இணைவாங்கன்னு சொல்லிட்டு, வெயில் காலத்தில் அதிகமான டைம் வெயிலில் இருக்கிறவங்க, விளையாடுற குழந்தைங்க, வேலைக்கு போகிற பெரியவங்கன்னு எல்லாருமே வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுன்னு ரொம்ப நல்லது. சரி, திரும்பியும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து பேசுறீங்கண்ணா?
2: நான் செக்கோலேருந்து நம்பகுமார் பேசுகிறேன்.
1: சரிண்ணா, இன்னைக்கு என்ன கேம்னு தெரியுமா?
2: தெரியாது, இப்பதான் வந்தேன்.
1: இன்னைக்கு நம்ம விடுகதை சொல்லி தான விளையாண்டுட்டு இருக்கோம். உங்களுக்கான கேள்வி சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க.
1: வெள்ளை ரோட்டுல கருப்பு கார், அது என்னதுனா?
2: வெள்ளை
1: ரோட்டுல கருப்பு கார்.
2: கருப்பு கார் கருவிலியா?
1: இல்லனா பக்கத்துல வந்துட்டீங்க.
2: நம்ம
1: நேயருமே கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கான பாடலுமே கொடுத்துடலாம். சரி, அடுத்ததான் இது உடம்ப குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம புது எனர்ஜியோடையும் வைக்கிறது. வெள்ளரிக்காய சாலட்டு, சாண்ட்விச், இல்லைனா கொஞ்சம் மிளகு தூளை சேர்த்தும் சாப்பிடலாம். இதுல குறைந்த கலோரி இருக்கிறதுனால உணவு பழக்கத்துக்குமே வந்து நல்லது. கலோரினா கொழுப்பு இல்லை, நம்ம உடல் வேலை செய்யறதுக்கு தேவையான ஆற்றல். கார் ஓட்ட எப்படி வந்து பெட்ரோல் தேவையோ அதே மாதிரி நம்ம உடம்பு இயங்குறதுக்கு கலோரியும் தேவை. அதனால சந்தைகள் எல்லாம் போனீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே இருக்கும். 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்களுமே சாப்பிட்டு நல்லா எனர்ஜியா இருக்கட்டும். நம்ம நேயர்களுமே பதில்களை வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, அடுத்தடுத்து தான் நேயர்கள் கேட்ட பாடல்களுமே வருது. கேட்டு இணைஞ்சிடுங்க. இது நம்ம கடல் OCFM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 5:29 ஆயிடுச்சு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
3: ஜான்ஹோரே
2: நாளித்தியஸ்ரீ. இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில பழமொழி சொல்லி தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நேயர்களுக்கான அடுத்த பழமொழி வந்து, உயிரோடு இருந்தால் சிவப்பு, இறந்து விட்டால் கருப்பு. உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா கால் பண்ணுங்க 7094-4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் நீங்க சொல்லலாம். சரி, நம்ம ஜான்கோரி தம்பி, ஒரு புக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, கண்டினியூ பண்ணலாமா?
3: ஓகே, பண்ணிடுறேன். மேரியை அவளுடைய அறைக்கு அழைத்து செல்லும்படி மிஸ்டர் கெரவன் அவளை பார்க்க விரும்பவில்லை என்றும், காலையில் லண்டன் செல்கிறார் என்றும் திருமதி மேட்லாக்கிடம் கூறினார். நிறைய படிகள் ஏறி இறங்கி கடைசியில் ஒரு அறைக்கு மேரியை அழைத்து சென்ற மேட்லாக், இங்கே தங்கியிருக்க வேண்டும், வேறெங்கேயும் செல்லக்கூடாது என்று கூறிவிட்டு சென்றார். அடுத்த நாள் காலையில் மேரி கண் விழித்த போது இளம் வயது பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். கட்டிலில் உட்கார்ந்திருந்த மேரி சுற்றிலும் பார்த்தாள். விளக்கு எரிந்திருந்தாலும் அறை இருட்டாய் இருந்தது. ஜன்னலை கவனமாக கனமான
2: திரை சீலைகளால் அப்படின்னா கர்டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கர்டைன்ஸ், இந்த போர்வை மாதிரி போத்து இருக்கும்
3: அந்த ஜன்னல்லாம், இப்படி இழுத்தோம்னா
2: இழுத்தோம்னா அந்த துணியில விலகி வெளியே பார்ப்போம் இல்லையா, அதைதான் வந்து திரை சீலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
3: மேரி திரை சீலைகளை விலக்கி பார்த்தால் கண்ணு கெட்டிய தூரம் நிலம் வெட்ட வெளியாக இருந்தது. இது என்ன என்று ஜன்னலுக்குள்ளே சுட்டி காட்டி கேட்டாள் மேரி. வனாந்திரம் என்றால் மார்த்தா என்ற அந்த பனிப்பெண். நீதான் எனக்கு பனிப்பெண்ணா என்று மார்த்தாவை கேட்ட மேரி, எனக்கு உடை அணிந்து விடுவது யார் என்று கேட்டாள். நீயேதான் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற பனிப்பெண். என்னால் முடியாது, ஆயாதான் போட்டு விடுவாள் என்றாள் மேரி. நீயே கற்றுக்கொள்ள வேண்டியதுதானே, நேரம் வந்து விட்டது என்றாள் மார்த்தா. மேரியை உடை அணிந்து கொள்ள உதவிய மார்த்தா தன் குடும்பத்தை பற்றி கூறினாள்.
2: அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேர் அப்புறம்? நல்லா இருக்கோம்க்கா. உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
4: என்னோட பேர் ஃபாத்திமா, தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பேசுறேன்.
2: நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
4: உயிருடன் இருந்தால் சிவப்பு, இருந்தால் கருப்புன்னு கேட்டிருந்தீங்க, சொல்லவா?
2: சொல்லுங்கக்கா.
4: நெருப்பு.
2: கரெக்ட் தான்க்கா. நான் வந்து கேள்வியை மாத்தி பழமொழின்னு விடுகதைக்கு பதிலா பழமொழின்னு சொல்லியிருந்தாலுமே நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கக்கா. ரொம்ப நன்றிக்கா.
4: தேங்க்யூப்பா.
2: உங்களுக்கு என்னக்கா பாடல் வேணும்? சரிக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
4: நன்றிக்கா.
2: சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க.
3: என் தம்பியை நீ பார்க்க வேண்டும். டிக்கோவுக்கு 12 இருக்கிறது. எப்போதும் விளையாண்டு கொண்டே இருப்பான். அதனால் நான் அவனை ஆரோக்கியமாக இருக்கிறான். அவனுக்கு விலங்குகள் பிடிக்கும்.
2: சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து அந்த கதையில என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா அவங்களோட தகவல் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு நண்பன் சொன்னதுக்காக ஒரு தவற செய்வது, அது தவறா இல்ல ஆபத்தா, இதை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். குழந்தைங்க வளர வளர நண்பர்களோட தான் அதிக நேரம் செலவு பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல நல்ல விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்து கத்துப்பாங்க. ஆனா சில டைம்ல இதை பண்ணு, ஒன்னும் ஆகாது, பயப்படுறியா, எல்லாரும் பண்றாங்கன்னு தவறான செயல்களையுமே செய்யறதுக்கு தூண்டலாம். இதைத்தான் கூட்ட அழுத்தம், பியர் பிரஷர் அப்படின்னு

சொல்றாங்க. ஒரு குழந்தைக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் செய்ய சொல்றாங்கன்றதுக்காக நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு பள்ளியில வேற குழந்தைங்களை கேலி செய்யறது, ஸ்கூல் ரூல்ஸை மீற சொல்றது, அதாவது ஸ்கூலுக்கு லேட்டா போறது, டீச்சருக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறதுன்னு இந்த மாதிரிலாம் பண்றதுல குழந்தைங்க தூண்டுனா தைரியமா வேண்டாம்னு சொல்லலாம். ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் நம்மளை நல்ல வழியில போறதுக்கு தான் ஊக்கப்படுத்துவாங்க. தவறான பாதைக்கு அவங்களும் போக மாட்டாங்க, நம்மளையுமே போக விட மாட்டாங்க. ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இது சரியான விஷயமானு குழந்தைங்க யோசிக்கணும். அதனால யார் என்ன சொன்னாலும் அப்படியே செய்யாம எது சரியோ அதுபடி செய்யறது வந்து ரொம்ப நல்லது. இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம விடுகதை கேட்டுதான் விளையாண்டுட்டு இருக்கோம். நேயர்களுமே தூத்துக்குடியிலேருந்து அந்த அக்காவுமே நல்லா கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததான் நம்புக்குமார் அன்னை கேட்ட பாடல். தாமதமாகவே வந்தாலும் வந்துருச்சு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:44 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
5: அதுகளுக்கு கால் கிடையாது. அது வந்துட்டு ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள். நம்ம தினமும் யூஸ் பண்ணுவோம். என் வயசுல இருக்கிற எல்லாரும் தினம் தினம் யூஸ் பண்ணுவோம்.
4: ஓகே, நம்ம யூஸ் பண்ணுவோமா இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா?
5: நானே யூஸ் பண்ணுவேன்க்கா.
4: சரி, ஓகே. நிறைய குட்டி குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுற பொருள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக சொல்லலாம். 7094 4399 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, அடுத்ததான் நீங்கள் அந்த புக்கை கண்டினியூ பண்ணலாமா?
5: பண்ணுறேங்க்கா. அவனுக்கு விலங்குகள் என்றால் மிகவும் பிடிக்கும். அவனிடம் மட்டா குதிரை இருக்கிறது. ஆமா, அந்த மட்டா குதிரைனா என்ன? குதிரை கேள்விப்பட்டிருக்கேன். மட்டை குதிரை
4: அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நேயர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த வார்த்தை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு, மட்டை குதிரை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி. அப்போதான் வந்து எனக்கு தெரியும் அப்படி ஒரு குதிரை இருக்குது அப்படிங்கிறது. அதாவது எதுக்குமே வந்து பயன்படாத, வேலையை வந்து அதிக அளவில் செய்யாத ஒரு குதிரையை தான் வந்து மட்டை குதிரை அப்படின்னு சொல்லுவாங்களா. பொதுவாக யார் யாரெல்லாம் வந்து சுறுசுறுப்பு இல்லாமல் இந்த சோம்பேறித்தனமாக இருக்காங்களோ அவங்கள இந்த மட்டை குதிரையோட சேர்த்து கம்பேர் பண்ணுறது உண்டா? அந்த ஒரு தகவலோட அடுத்துதான் நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
4: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம்ண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா. எப்படி போயிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு?
4: சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா,
6: ரொம்ப சந்தோஷம். அங்கெல்லாம் மழை வருதா? எப்படி இருக்கு கிளைமேட்?
4: இல்லண்ணா, வழக்கம் போல வெயில் தான்ண்ணா.
6: வேலூர் மாவட்டத்திலயும் பயங்கரமா வெயில் தான் இருக்கிறதே தவிர்த்து மழையே இல்லப்பா.
4: ஓகேண்ணா. சரிண்ணா, இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
6: என்ன பாட்டி சொல்லுங்களே.
4: இன்னைக்கு வந்து விடுகதை சொல்லிதானா விளையாண்டுட்டு இருக்கோம்.
6: சூப்பர், கேளுங்களேன், சொல்லிடுவோம்.
4: நம்ம ஜான்கோரிப் தம்பி கேட்பாங்கண்ணா, கேளுங்க ஜான்கோரிப்.
5: ரெண்டு கொம்பு இருக்கும், ஆனால் அது மாடை கிடையாது. மானை விட வேகமாக ஓடும், அதுக்கு கால் கிடையாது. நம்ம தினமும் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு உயிர் கிடையாது. அது என்னண்ணா?
6: மிதிவண்டி.
4: சரியான பதில்ண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
6: இன்னைக்கு வந்து இதற்கு தானே ஆசை, இது சாரி, என்னை நோக்கி பாயும் தோட்டா, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து மறு வார்த்தை பேசாதே, சுத் ஸ்ரீராம் அவர்களுடைய குரல்ல ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாங். கொடுக்கறீங்களா?
4: கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.
6: தேங்க்யூப்பா, ப்ரோக்ராம்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள்லாம் சொல்றீங்க, கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. உங்களுடைய அந்த அற்புதமான பணிக்க வாழ்த்துக்கள்.
4: நன்றிண்ணா.
6: பாய்ப்பா, பாய் பாய்.
4: நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து ஜான்கோரை தம்பி கண்டினியூ பண்ணுங்க.
5: ஒரு மட்டா குதிரை இருக்கிறது.
4: மட்டா குதிரை கிடையாது, மட்டக்குதிரை.
5: மட்டக்குதிரை இருக்கிறது. அவன் எங்கே போனாலும் பின்னாலே போகும் என்று மார்த்தா தன் தம்பியை பற்றி நிறைய கூறினாள். எனக்கு நண்பர்களே கிடையாது என்று சொன்னாள் மேரி. டிக்கனை நண்பனாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள் மேரி. அதுவே அவளிடம் ஒரு மற்ற திறனாக துவக்கமாக இருந்தது. மேரிக்கான காலை உணவு நிறைய இருந்தது, ஆனால் சிறிது தேநீர், ஒரு துண்டு ரொட்டி மட்டுமே சாப்பிட்டாள்.
4: ஓகே, இந்த இதோட வந்து நம்மளோட கதை வந்து முடியுது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம கார்த்திகா அவங்களுமே வந்து ஒரு படிப்பை பற்றி சொல்லுவாங்க இல்லையா, அதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு தொழிற்சாலை, மருத்துவமனை இல்லனா பெரிய கட்டடத்துல தீ விபத்து ஏற்பட்டா அங்க உள்ள உயிர்களையும் பொருள்களையும் பாதுகாக்கிற நிபுணர்களை உருவாக்குற படிப்பு பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அது என்ன படிப்புனா ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. இந்த படிப்புல தீயணைப்பு முறைகள், தொழிற்சாலை பாதுகாப்பு, அவசர கால மீட்பு, முதலுதவி பாதுகாப்பு விதிமுறைகள்னு நிறைய பாடங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. பெரிய தொழிற்சாலைகளில், எண்ணெய் நிறுவனங்களில், விமான நிலையங்களில், துறைமுகங்களில், மின் நிலையங்களில், ஹாஸ்பிட்டல்ஸ்லன்னு இந்த மாதிரி இடங்களுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பொறுப்புக்கு தயார்படுத்துகிற படிப்பு தான் இந்த ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. இந்த படிப்பில் சேர வந்துட்டு 12th சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணுமா, குறிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இல்லைனா பயாலஜி பிரிவு மாணவர்கள்லாம் இதில் வந்து சேரலாம். இந்த படிப்பை முடித்தவங்க சேஃப்டி ஆஃபீஸர், ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர், HSC ஆஃபீஸர், அதாவது ஹெல்த் சேஃப்டி ஆஃபீஸர்னு நிறைய பணிகளில் சேரலாம். இந்த துறையில் வேலை பார்க்குறவங்க விபத்து நடந்த அப்புறம் செய்யப்படுறது மட்டும் இல்லாமல் விபத்து நடக்காமல் தடுக்கிறதுக்குமே முக்கியமாக வந்து செயல்படுவாங்களாம். சரி, அடுத்ததாக சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
4: நானித்யஸ்ரீ.
3: இப்போ நேரம் சரியாக 6:01 ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம விடுகதை சொல்லிதான், விடுகதை கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர்களுக்கான என்ன விடுகதைனா, அல்ல அல்ல குறையாது, வாயில் வைக்கத்தான் முடியாது. உங்களுக்கும் இதுக்கான பதில் தெரிஞ்சிச்சுன்னா கால் பண்ணுங்க 7094 439 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் இன்னைக்கு நான் ஒரு கேம் பத்தி சொல்லுவேன்ல, அது என்னன்னா GPS இல்லாம மொபைல் இல்லாம ஒரு வரைபடத்தையும் திசை காட்டியையும் வச்சு நம்மளோட இலக்கை அடைய முடியுமா, அந்த மாதிரி ஒரு கேமை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த விளையாட்டோட பேரு ஓரியண்டரிங். ஓரியண்டரிங்னா ஒரு வரைபடம் அப்புறம் திசை காட்டி, அதாவது காம்பஸோட உதவியோட குறிப்பிட்ட இடங்களை சரியான வரிசையில கண்டுபிடிச்சு இலக்கு அடைகிற விளையாட்டு தான். இந்த விளையாட்டுல பொதுவா பூங்கா, காடு, மலைப்பகுதி இல்லைன்னா பெரிய திறந்த வெளிகளில் தான் நடத்தப்படுது. பிளேயர்ஸ்க்கு ஒரு வரைபடம் கொடுக்குறாங்க, அதில் குறிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இடத்தையும் சரியான வரிசையில் கண்டுபிடிச்சு கடைசியாக இலக்கை அடையணும். அந்த விளையாட்டில் வேகமாக ஓடுறது மட்டும் பத்தாது, சரியான பாதையை தேர்வு செய்கிறது, வரைபடத்தை புரிந்து கொள்றதுமே முக்கியம். பல நாட்டில் ஸ்கூல் அப்புறம் காலேஜ் மாணவர்களுக்காக இந்த விளையாட்டு வந்து போட்டியாக நடக்குது. தேசிய அப்புறம் சர்வதேச போட்டிகளுமே நடத்தப்படுது. இது வந்து ஒரு சாகச விளையாட்டு, ஏன்னா இதில் வரைபடத்தை தேடி புதிய பாதையை கண்டுபிடிக்கிறது ஒரு புதிய அனுபவத்தை தைரியமா எதிர்கொள்றதுக்கு சமம். சரி, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில நேயர்களுக்கான ஒரு கேள்வியுமே கேட்டிருக்கோம், அல்ல அல்ல குறையாது, வாயில் வைக்கத்தான் முடியாது. யாருக்காவது பதில் தெரிஞ்சா 7094 439 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் ஓ மை கடவுளே அந்த படத்துலேருந்து சித் ஸ்ரீராம் அவங்களோட குரலில் ஒரு பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 6:14 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
6: முகமது சாதிக்,
5: நான் நித்யஸ்ரீ. நம்ம சாஜித் தம்பியுமே வந்தாச்சு. நம்ம வந்து இன்னைக்கு விடுகதை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அல்ல அல்ல குறையாது, வாயில் வைக்கத்தான் முடியாது, அந்த இந்த விடுகதை தான் இப்ப கேட்டிருக்கோம். அதுக்காக ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
5: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
7: சாதிக், தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் மேடம்.
5: இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
7: விடுகதை போட்டுட்டு இருக்கேன் மேடம்.
5: உங்களுக்காக ஒரு விடுகதையுமே கேட்டிருந்தோம்னா.
7: ஆமா, அல்ல அல்ல குறையாது, வாயில வைக்கவே முடியாது.
5: ஆமாண்ணா, பதில் தெரியும். கரெக்ட் தான். உங்களுக்கான பாடல் என்னன்னா வேணும்?
7: மெய்யலம் படத்துல இருந்து கமல் சார் பாடின பாட்டு முடியும்.
5: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா. நன்றிண்ணா.
7: ஓகே மேடம்.
5: நம்ம சாதிக் அண்ணாவுமே கரெக்டான பதில், கடல் நீர்னு கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. சரி, நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்னதுன்னா, தலை மட்டும் கொண்ட சிறகில்லாத பறவை தேசம் எல்லாம் சுத்தும். அதுக்கான பதில் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, நம்ம சாதிக் தம்பி வாசிக்கலாமா?
6: வாசிக்கலாம்.
5: ஓகே, நீங்க வாசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: ஓகே, நான்
5: இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறத கேட்டீங்களா? விடுகதை. உங்களுக்கான ஒரு விடுகதை என்ன அப்படின்னா, தலை மட்டும் கொண்ட சிறகில்லாத பறவை தேசம் எல்லாம் சுத்தும். நாணயம் அப்படிங்கறதும் கரெக்டான பதில் தான். ஆனா இன்னொரு ஒரு பதிலுமே இருக்கு, அதையும் ஏத்துக்கிறீங்களா? என்ன
7: அப்படின்னா,
5: ஓகேண்ணா, ஓகே, அந்த பதில் ஓகே. இன்னொரு பதில் வந்து இருக்கு அப்படின்னு சொன்ன, அதாவது தபால் தலை, அதையுமே சொல்லுவாங்க. ஊரெல்லாம் சுத்தும் சிறகில்லாத ஒரு பறவை மாதிரி. சரி, ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா? என்ன படத்துல
7: இருந்துன்னா?
5: ஆனா புது பாடல்கள் மட்டும் தான் கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு புது பாடல் வந்து கொடுக்கறீங்களா?
7: என்ன
5: படத்துல இருந்து நான் பாடல் வேணும்?
7: ஆனா
5: புது பாடல்கள்ல இருந்து, புது பாடல்கள் கேட்கலாம், புது படங்கள்ல இருந்து நீங்க கேட்கலாம். சரி, ஓகே, நான் யோசிச்சு உங்களுக்கான பாடல் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லுவீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்ததா நம்ம சாதிக் தம்பியுமே வந்து புத்தகம் பத்தி தான் வந்து வாசிக்க போறாங்க. அது வந்து என்ன புத்தகம் அப்படிங்கறத சொல்லிருங்க சாதிக்.
6: வித்தை காட்டும் சிறுமி.
8: ஓகே, வித்தை காட்டும் சிறுமி அப்படிங்கறது யார் எழுதியிருக்காங்க?
6: விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள்.
8: அவங்க தான் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கான நிகழ்ச்சியில் மட்டும் கிடையாது, இனிமேல் வரக்கூடிய நிகழ்ச்சிகள்லையும் கூட. சரி, நீங்கள் வந்து நேற்று விட்டதுலேருந்து அந்த ஒரு புத்தகத்தை வந்து வாசித்து காமிக்கிறீங்களா?
6: அந்த கதை பலரிடம் செல்லும்போது அது
5: வாசிங்க,
6: அது புதிய உருவத்தை அடைகிறது. அந்த உருவம் முதலில்

0: அந்த காது கூர்ந்து கேட்கிறது. உடனே அந்த சத்தத்தையும் காதுகளுக்கு.
1: சரி, ஓகே. அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கதைகளுக்கு வந்து கால்கள் இருக்குது, அதுவும் மந்திர கால்கள் இருக்குது அப்படிங்கிறது அந்த புத்தகம் மூலமாக சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மந்திர கால்கள் இருக்கு இல்லையா, மந்திர கால்கள்னால் என்ன, அந்த கதைகள், அந்த கதைகளுக்கு காதுகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காதுகள் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கதை கேட்குறோம் அப்படின்னா அதை மற்றவங்கக்கிட்ட போய் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காதுகளுக்கு வந்து கதைகள் போய்கிட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு எங்கெங்கெல்லாம் அந்த கதைகள்லாம் போக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி
2: அதுக்கு இன்னொரு தகவல், ஒரு குழந்தை சட்டம் தொடர்பான ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டா பெரியவங்களை போல நடத்தலாமா இல்லையா, இதை பற்றி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். சில நேரத்தில் குழந்தைங்க வந்து சாட்சியாவோ பாதிக்கப்பட்டவராகவோ இல்லைனா சட்டம் தொடர்பான ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் அவங்களோட வயசுக்கும் மனநிலைக்கும் ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட வந்து பேசணும். குழந்தைங்களை பயமுறுத்துற விதமாவோ அவமானப்படுத்துற விதமாவோ நடத்தக்கூடாது. அவங்க சொல்றத கவனமா கேட்கணும். ஒரு குழந்தைக்கு சட்ட உதவி தேவைப்பட்டா அதை பெறதுக்கும் உரிமை இருக்கு. நீதிமன்றம் இல்லைன்னா அதிகாரிகள் எடுக்கிற முடிவில் குழந்தைங்களோட நலன் தான் முதன்மையானதுன்னு கருதப்படணும். இந்த உரிமையோட நோக்கம் வந்து எந்த சூழ்நிலையிலும் குழந்தைங்க பாதுகாப்பாகவும் மரியாதையுடனும் நடத்தணும், அதுதான். சட்டம் எல்லாருக்குமே சமமானது, ஆனால் குழந்தைங்களோட நலனுக்காக அவங்களுக்கு ஏற்ற முறையில் நீதி கிடைக்கிறதும் அவங்களோட ஒரு முக்கியமான உரிமைகளில் ஒன்று தான். சரி, நம்ம இன்னைக்கு வந்துட்டு விடுகதை சொல்லிதான், விடுகதை கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். அடுத்த நேயர்களுக்கான விடுகதை என்னன்னா, கருநீல உருவத்தில் இருந்தாலும் சுவைக்கு மட்டும் பஞ்சமில்லை. உங்களுக்கும் பதில் தெரிஞ்சா கால் பண்ணுங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி. அடுத்ததான் மெய்யழகன் படத்திலிருந்து நேயர் கேட்ட பாடலுமே வந்துகிட்டு இருக்கு.
1: அதுக்கு முன்னாடி நம்ம நேயர் இன்னொருத்தவங்க வந்து பேசுனாங்க இல்லையா, மண்டபத்துல இருந்து நாகராஜன் அப்படிங்கிற அண்ணா, அவங்க அவங்களுக்கான பாடலை டிசைட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஜெயிலர் படத்துல இருந்து ஒரு பாடல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த பாடலுமே அதை தொடர்ந்து வரும் அப்படிங்கறத சொல்லிட்டு கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: கேட்டு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:32 ஆயிருச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
1: முகமது சாதிக்.
2: நான் நித்யஸ்ரீ.
0: இன்னைக்கு நம்ம வந்து விடுகதை கேட்டுதான் விளையாண்டுட்டு இருக்கோம். நேயர்களுக்கான அடுத்த கேள்வியுமே கேட்டிருந்தோம், கருநீர உருவத்தில் இருந்தாலும் சுவைக்கு மட்டும் பஞ்சம் இல்லை.
1: அதாவது கருநீல உருவத்தில் இருக்குமா, அது எல்லாத்துக்குமே வந்து சுவை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும், சுவைக்கு வந்து பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கருநீல நிறம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன பழம் அப்படிங்கிறது. உங்களுக்கும் அந்த பதில் கண்டுபிடிச்சிட்டிங்க, தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். அப்படி பிஸியாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பி உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்கலாம். அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர்மே இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம் நித்யஸ்ரீ. சாதக்
0: நன்றிப்பா.
1: ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்ப்பா.
1: ஓகேக்கா, இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா?
3: விடுகதை தானே கேட்டீங்க.
1: ஒரு விடுகதை ஒண்ணு கேட்டிருக்கோம், அதுக்கான பதில் தெரியுமாக்கா?
3: என்ன கேட்டீங்க?
1: கருநீல உருவத்தில் இருந்தாலும் சுவைக்கு மட்டும் பஞ்சம் இல்லை.
3: நாவல் பழமா?
1: நாவல் பழம் கரெக்டான பதில்க்கா. நீங்க ஏதாவது எங்ககிட்ட விடுகதை கேட்கணுமா?
3: யோசிக்கல.
1: சரி பரவாயில்லக்கா. ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படிங்கறத யோசிச்சிங்களா?
3: எனக்கு சச்சின் படத்துல இருந்து கண்மூடி திறக்கும் போதும் அந்த பாட்டு கொடுக்குறீங்களா?
1: ஓகேக்கா, ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம். அருமையான பாடலுக்கா, ரொம்ப நன்றி.
3: நன்றிக்கா.
1: ஓகே, நம்ம வசந்தி அக்கா கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணலாம். 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் நம்ம சாதிக் தம்பியுமே வந்து வித்தைக்கார சிறுமி அப்படிங்கிற ஒரு புத்தகம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதை எழுதினவங்க வந்து விஷ்ணுபுரம் சரவணன் அவங்க தான் எழுதியிருக்காங்க. அதுல வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து வாசிச்சுக்காமிங்க.
4: கதையின் கால்களுக்கு கண்கள் உண்டு, கதை விரும்புவர்களுக்கு சரியாக தேர்ந்தெடுத்து அவர்களின் அவளிடம் சென்றுவிடும். கதைகளுக்கு கால்கள் உண்டு,

0: நண்பர்கள் உண்டு. அந்த நண்பர்கள் வழியே கதை எழுத வைக்கிறார். அப்படி எழுதப்பட்ட கதைகள் தான் இவை.
1: சரி, ஓகே. இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. மொத்தமாக கதைகள் இருக்கும். அந்த கதைகளை மந்திரக்கார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து காதுகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்ததாக வந்து கண்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு கதை வந்து மற்றவங்க கிட்ட போகணும் அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த கதைகளுக்கு நண்பர்களுமே வந்து சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க மூலமாக இன்னொருத்தவங்க கிட்ட போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையோட முன்னுரை அப்படிங்கிறது இருக்குது. இந்த கதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கு முன்னாடி, பேச தெரிந்த குழந்தைங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் கவனமாக கேட்க தெரிஞ்ச குழந்தைங்க வாழ்க்கையில் பல விஷயங்களை வந்து கற்றுக்குருவாங்க. ஒரு நல்ல பேச்சாளராக இருக்கிறத விட ஒரு நல்ல கேட்குறவங்களாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் குழந்தைங்கள்ட்ட பேசுறது மட்டும் இல்லை, குழந்தைங்க பெற்றோர்கிட்ட பேசும்போதும் முழு கவனத்தோடு கேட்கணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் மற்றவங்க பேசும்போது இடையில குறுக்க போகாமல் கேட்குற அந்த பழக்கத்தையும் சொல்லி கொடுக்கணும். இந்த பழக்கம் வீட்டிலையே தொடங்கினா தான் ஸ்கூல்லையும் சரி வெளியிலையும் சரி கவனிக்கிற திறன் வளரும். கவனமாக கேட்குற குழந்தைங்க ஸ்கூல்லையும் பாடத்தை நல்லா கவனிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னுமே புரிஞ்சுப்பாங்க. குழந்தைங்களுக்கு பேச கற்றுக் கொடுக்கறது வந்து எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மற்றவங்கள கவனமாக கேட்கறதுக்கும் கற்றுக் கொடுக்கணும். அந்த ஒரு நல்ல பழக்கம் அவங்களோட வாழ்க்கையில் பல நல்ல உறவுகளுக்கு அடித்தளமாக இருக்கும். சரி, அடுத்ததான் நம்ம வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: முகமது ஷாதிக்.
2: நான் நித்யஸ்ரீ. நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கண்ணா?
4: என் பேர் கோகுல் மேக்ஸிமஸ் கிரஷர்.
2: ஓகேண்ணா, ஓகே. பெரம்பலூர்ல இருந்து கரெக்டா?
4: கரெக்ட் மேடம்.
2: ஓகேண்ணா. ஓகேண்ணா, இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறத கேட்டிங்களா?
4: கேட்டிட்டு தான் மேடம் இருக்கேன், 5 மணில இருந்து.
2: சரி, ஓகே.
4: லைன் தான் கட்டிட்டு.
2: சரி, ஓகேண்ணா. இப்போ தான் கிடைச்சிருச்சுல நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாலும். சரி, ஓகேண்ணா. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படினு சொல்லிரட்டுமா?
4: சொல்லுங்க.
2: சட்டை போட்ட மாப்பிள்ளை சரியாய் காவல் காக்கிறார், அவர் யார்?
4: சாரி மேடம், தெரியல மேடம்.
2: சரி, நம்ம சாதிக் தம்பிக்கு தெரியுமா என்னன்னு
5: கேட்டுருவோமா? சோளக்காட்டு பொம்மை.
4: எப்படி?
5: சோளக்காட்டு பொம்மை.
4: ரைட் ரைட், நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைங்க.
2: பரவாயில்லண்ணா, விடுகதை தானே, ஒரு ட்ரை தான். சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்கண்ணா.
4: சிறைப்படத்துல இருந்து நீல்வத்தி பாடல் போடுங்க.
2: ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, பெரம்பலூர்ல இருந்து நம்ம கோகுல் அண்ணா தான் பேசுனாங்க. இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்களால பதில் சொல்ல முடியலன்னா கூட பரவாயில்ல, திரும்ப நாளைக்கு நாளை கழிச்சு அப்படின்னு நிறைய டைம் இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய கேம்கள்லாம் வந்து சூப்பரா வந்து பதில் சொல்லுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம சாதிக் தம்பியுமே வந்து அந்த கதையில என்ன இருக்கு அப்படிங்கறது ஒரு குட்டி இன்ட்ரோவா கொடுக்க போறாங்க. அது என்னன்னு வாசிங்க.
5: இன்று சனிக்கிழமை பள்ளிக்கூடம் விடுமுறை. ஆகாஷ் பரகு கீர்த்தனா மூவரும் பாலி வீட்டுக்கு வந்தனர். இந்த 4 பேரும் அந்த ஊர் பள்ளியில் 5 வகுப்பு படித்தாள்.
2: சரி, ஓகே. இந்த கதையோட குட்டி தொடக்கம் தான் இது. அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. ஆகாஷ் பரமு அப்புறம் கீர்த்தனா 3 பேரும் சேர்ந்து பாலு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க வந்து என்ன ஆச்சு?
5: அங்க வந்து அங்க போய் 3 பேரும் சேர்ந்துட்டு விளையாட போனாங்க.
2: விளையாட போனாங்களா?
5: 4 பேரும்.
2: 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அவங்க 5 வகுப்பு படிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் விளையாட போயிருப்பாங்களா, எங்க போயிருப்பாங்க அப்படிங்கறத நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்துட்டதுனால வானிலை தகவல் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காற்றோட வேகம் 30 கிலோமீட்டர்ல இருந்து 48 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையில இருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால இந்த ஒரு தகவல் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராமேஸ்வரத்துல இருந்து மண்டபம் வரைய அந்த பகுதிகளுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சி வந்து நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சோ நாங்களும் டாடா பை பை சொல்லி கிளம்பியாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில விடைபெறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
5: முகமது ஷாதிக்
2: மற்றும் கார்த்திகா. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் திபோன். ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பலவிதமான சவால்கள் இருக்கும். அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி, உலகத்திலேயே ரொம்ப சவாலான தொழில், ரொம்ப ஆபத்தான தொழில் அப்படின்றது சுரங்க வேலை செய்யறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்துல 2வது ஆபத்தான தொழில் அப்படின்றது நம்மளுடைய மீன்பிடி தொழில் தான். மீன்பிடி தொழில என்ன நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியாது. வருஷத்துக்கு குறிப்பிட்ட அளவுல இறப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு தொழில் அப்படின்றதுனால இந்த மீன்பிடி தொழிலையும் ஒரு ஆபத்தான தொழில்கள்ல 2வது இடத்துல வச்சிருக்காங்க. ஆபத்து அப்படின்றதுக்கும் சவால் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இப்போ ஒரு தொழிலில் என்னென்ன சவால்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டால், வரக்கூடிய கஸ்டமர் அதாவது வாடிக்கையாளர்களில் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை அந்த தொழிலை தொடங்குறதுலே பிரச்சனை இருக்கலாம். இது எல்லாமே வந்து சிரமங்களில் வரும். இதே மாதிரி ஒரு தொழில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பகுதிகளில் மீன் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க கடையை. கரை வந்ததுக்கப்புறமா அந்த மீனெல்லாம் விற்கணும் இல்லையா. இந்த விற்கக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள், அவங்க வந்து தினமும் தினம் வந்து சவால்களோடு இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் 2 விதமான தொழில்கள் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இன்னொன்று பெட்டி வியாபாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கேருந்து பெட்டிகளில் மீன்களை அடைச்சி அதை வந்து வெளியூர்களுக்கு விற்பனை பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து பெட்டி மீன் வியாபாரிகள், ஒரு சிறு வியாபாரிகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய இவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்ன, அதை எப்படி சமாளிப்பாங்க அப்படின்றத தான் இன்னைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இதே நாள் நேரம் ரொம்ப நல்ல நேரம். பொண்ணு எங்க மாமன் பொண்ணு, மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நல்ல மாப்பிள்ள.

0: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பா நான் செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாக்கியா ஒன்னா ரெண்டா. ஓ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. அப்படியே அது இல்ல உள்ள, சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான்

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
3: என் பேர் கெஸ்டர், பாம்பல இருந்து பேசுறேன்.
2: நீங்க என்ன பண்றீங்க அண்ணா இப்போ?
3: நான் மீன் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். லோக்கல் உள்ள மீன் எடுத்து வெளியானும்.
2: பெட்டி மீன் வியாபாரத்துல இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்னு நினைக்கிறீங்க?
3: பெட்டி மீன்ல இருக்கிற சவால்கள்னு பார்த்தா, இந்த தர்மத்துல மீன் இருக்கிறதே மிகப்பெரிய சவால் தான். வெளியே உள்ள வியாபாரிகள் நமக்கு கொடுக்குற இந்த ரேட்டை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த ரேட் வந்து இங்க நமக்கு அமைகிறது ரொம்ப சவாலாக தான் இருக்கு. அதையும் தாண்டி அமைஞ்சிட்டுனா அந்த மீனை எடுத்து நம்ம பேக் பண்ணுற கம்பெனி ஒரு இடத்துலையும் துறைமுக ஒரு இடத்துலையும் இருக்கும். ஸோ அங்கேருந்து இங்கேருந்து பாக்ஸ் கொண்டு போய் ஐஸ் வச்சு அங்கேருந்து திரும்ப நம்ம கம்பெனிக்கே வந்து அதை பேக் பண்ணி எடுத்து அனுப்புறது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா ஏரியாவிலையும் நம்ம வியாபாரிகள் அனுப்புகிறாங்க. பெங்களூரு போகிற MR ஒரு வண்டி, கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற, தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா ஏரியாவிலையும் நம்ம வியாபாரிகள் அனுப்புகிறாங்க.

0: எதிர்கொள்கிற செலவுகள். இப்போ நம்ம ஊருக்கு இப்போ இங்கேருந்து மதுரைக்கு அனுப்புகிறா இருந்தால் கிலோவுக்கு ஒரு 15 ரூபா கொட்டிங் வைக்கலாம், முடிஞ்சால் ஒரு 20 ரூபா வைக்கலாம். அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா செலவு வந்துடும். லேபர் இருக்குது, 2 தடவை வயசு போடுறது இருக்குது, மெயின்டெனன்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்கிறதுனால ஒரு சில சவால்கள். அதுவும் அந்த பேமெண்ட் வந்து எக்ஸாக்டாக வந்து திங்கக்கிழமை சாயங்காலத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது எல்லா வியாபாரியும் போடுறது, ஸோ கையிலேருந்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி அந்த பேமெண்ட் வந்து கைக்கு வந்து சேர மாட்டேங்குது, அது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஒரு சில வியாபாரிகளுக்கு கொடுக்குறத கொடுத்துட்றாங்க, நிப்பாட்டி நிப்பாட்டி வைக்க இங்கே நம்ம எங்கள் கை காசு தான் போய்கிட்டே இருக்கு.
1: இப்போ இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில வண்டி வந்து அப்செட் ஆகுறது, டயத்துக்கு போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒரு எதிர்பாராமல் நடக்கிற விஷயம்தான். அவங்களும் வந்து வேணும்னு பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அது நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்குது, மனதளவுலையும் சரி நம்மளுடைய பொருளாதார அளவுலையும் சரி எவ்வளோ பாதிக்குது.
0: வியாபாரம் பண்ணுறது லாப நோக்கு மட்டும்தான். முதல் நம்மளோட ஃபஸ்ட்டு பரிமாணங்கள் எப்படின்னா, சரி ஓகே ஃபஸ்ட்டு ஒரு முதலுக்கும் ப்ளஸ் செலவும் கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் லாபம் கிடைச்சாலும் கிடைக்கட்டும், இன்றைக்கிலேனாலும் நாளைக்கு கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சில வியாபாரங்கள் அப்படி ஓடும். அப்போ இந்த வியாபாரத்தையும் தாண்டி இப்போ வண்டி அப்செட் ஆகிறது, அந்த மீன் பூரா சிதறி ரோட்டில் விழுந்து அந்த மீனை வைக்க முடியாத அளவுக்கு போகிறது. ஸோ மொத்த முதலுமே போயிடும்ல, ஒரு 15 ரூபாய்க்கு மீன் அனுப்புனா முடிஞ்சால் எங்களுக்கு அதிலேருந்து ஒரு 700 ரூபா வந்து ஒரு 1000 ரூபா வரைக்கும் வைப்போம். 1000 ரூபா கிடைக்கலாம் பரவாயில்ல, முதல்ல கொண்டு போய் கொடுத்தவங்களுக்கு நம்பிக்கையோடு கொடுக்குற ஆட்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுலேயும் ஒரு சில விபத்து நடந்துருக்கும், அதோட நம்ம தான் பரட்டி காசு கொடுக்குற மாதிரி இருக்குது.
1: இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக என்னென்ன வழிகள்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க?
0: ஸ்டாண்டர்டாக என்ன வழி இருக்குன்னா, டிரான்ஸ்போர்ட், இந்த வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். மாற்றுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்னாவே கண்டிப்பான முறையில் இது எல்லாமே தான் இருக்குது. இன்சூரன்ஸ் ஏன் போடுறாங்க, விபத்து நடக்கும்னு தெரியும், அந்த தால் நடக்க வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் போடுறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. சேஃப்டியாக சேஃப் ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு ட்ரெயின் தான். இந்த விபினி அவற்றில் யாரும் ஃப்ளைட் அனுப்புறதில்ல, அதெல்லாம் எக்ஸ்போர்ட் அதை விட்டுருங்க, நம்ம லோக்கல் அரௌண்ட் தமிழ்நாடு மட்டும் பேசிக்கிறோம். அங்கே மட்டும் மேக்ஸிமம் வந்து ட்ரெயின்னா கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் சேஃப், நல்லா சேஃப்டியாக இருக்கும். மற்றபடிக்கு கவர்மெண்ட் பஸ்ஸு, கமர்ஷியல் வெஹிக்கிள் இவங்க எல்லாமே எல்லா நேரமும் எல்லாம் சொல்ல முடியாது, விபத்து தானே எதிர்வாரம் நடக்கிறது தானே, எப்படியாவது நடக்கும், அதை நம்ம தாங்கித்தான் ஆகணும்.
1: கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகள் அமையணும் அப்படின்றது நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க, கண்டிப்பாக அது மாதிரியே நடக்கும். ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
0: நன்றி.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: என்னுடைய பேர் திரவியம். அந்த பாலத்துக்கு அடியில் வந்து ஒரு மீன் கடை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயா.
1: பெட்டி மீன் வியாபாரம் அப்படின்றது பெரும்பாலும் உங்களுக்கு அருகாமையிலேயே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பார்த்த வரைக்கும் அவங்களுடைய சவால்கள்லாம் என்னென்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க
2: ஐயா? நீங்கள் சொல்கிற வார்த்தை சரியான வார்த்தை, நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. பெட்டின்னு சொல்கிறது வந்து இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊரில் ஒரு கான்டாக்ட் வச்சுருப்பாங்க. அவங்க அங்கே தான் அந்த மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் பார்ப்பாங்க. மீன் ஹோல்சேல் மார்க்கெட்டில் மீன் அவங்க வந்து இப்போ ராமேஸ்வரம், பாம்பன், இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் தூத்துக்குடி ஒவ்வொரு ஊர்கள்லேருந்து அந்த அவங்க வந்து ஒரு கான்டாக்ட் வச்சுருப்பாங்க. அங்கே அவங்க நிரந்தரமாக ஒரு கடை போட்டிருப்பாங்க. இங்கே வந்து மீன் வியாபாரம் பார்க்குற பற்றிலாம் மீன் எடுத்து அனுப்புகிறாங்களே, அவங்களே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி எனக்கு இந்த மீன் வேணும், எடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, சரி எடுத்துருவோம், ரேட்டை வந்து சொல்லணும் காலையிலேயே. காலையில் வந்து ஒரு 5:30-6 நீங்கள் இந்த ரேட்டுக்கு வந்து இந்த மீனை எடுக்க முடியுமான்னு. இவர் வந்து இந்த மீனை பார்த்துட்டாருன்னா இங்கே உள்ள வியாபாரிமார்கள் மீன் கொடுக்குறாங்க பதிலா அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த ரேட்டு தான் சொல்லுவாங்க. இவர் திரும்ப அந்த அவரை கான்டாக்ட் பண்ணணும், யாரு மீன் எடுக்கிறவரை. ஒரு கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மதுரைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தஞ்சாவூர் வச்சுக்கோங்களேன், அவர் அங்கே இருப்பார். அங்கே மீன் மார்க்கெட்டில் அவர் வியாபாரம் பார்க்குறாரு. அவர்கிட்ட சொல்லணும், ஐயா சீலா வந்து 500 போகுது, எடுக்கவா வேண்டாம். அவர் என்ன சொல்வார், அந்த 500 போஞ்சன ஒரு 50 குறைச்சி கேட்டு பாருங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு 100 குறைச்சி கேட்டு பாருங்களேன்னு சொல்லுவார். இல்லை கேட்டு இவர் கேட்டுப்பவர் 450 தரீங்களாயா அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் வந்து 450 இவர் ஓகே ஆகிட்டாருன்னு வைங்களேன், இவர் வந்து 50 கூட வச்சு தான் அவர்கிட்ட சொல்லுவார். 400 சொல்கிறது தான் அவர் 450 அங்கே சொன்னால் தான் அது சரியாகும். ஏன்னா இவருக்கு பெட்டி, ஒரு பெட்டி இவருங்க அனுப்புகிறோம்னா கிலோவுக்கு 30 செலவாகும். குறைஞ்சது ஒரு பெட்டிக்கு 30 ரூபா 40 ரூபா செலவாகும். ஐஸு ஒரு பெட்டி

0: பெட்டி வேற வேலை கூலி கயிறு டேப்பு இதெல்லாம் ஜனி பார்த்தா 40 ரூபா 35 ரூபாய்க்கு மேலே வரும் ஒரு பெட்டி கிலோவுக்கு. அப்படி ஒரு காலகட்டங்கள் இருக்கனால இவர் 400 ரூபாய்க்கு எடுக்கிற மீன் அவர் 450 ரூபா சொன்னா தான் அந்த கரெக்டாக உள்ள அது வியாபாரி அங்கே உள்ள வியாபாரி நல்ல வித்து வரவு கொடுக்குறவ நல்லவனாகவும் இருக்கணும், இல்லாட்டா அது ஒரு சவாலாக தானே. சில பேர் என்ன செய்வான், அவர் புதுசாக ஒருதை வந்து வியாபாரம் பார்க்குறேன்னு இருப்பான், அவர் ரெண்டு பெட்டி அனுப்புவோம் சொல்லுவான், முத முதல்ல படக்கு படக்குன்னு பணத்தை அனுப்பிடுவான், ரெண்டாவது நினைக்கணும் ஒரு 4 பெட்டி அனுப்புவேன், இவர் உற்சாகத்தில் 4 பெட்டி அனுப்புகிற அதான் ஓடி ஒழிஞ்சிரும், பணம் வராமல் அப்படி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது என்னையும் எடுத்துக்கங்க, நானே வந்து பெட்டியாக போட்டேன், பெட்டி போகும்போது எனக்கு 1 லட்சம் ரூபா போச்சு ஒரு 2 மாதம் 3 மாதத்தில், இப்படி தான் ஏமாந்து. எப்போ நான் முதல்ல ஒரு 4 பெட்டி போட சொன்னான் போட்டு விட்டேன், ரெண்டாவது 8 பெட்டி போட சொன்னான் போட்டு விட்டேன், கடைசியில் அங்கே தான் போனான் தெரியல, போய் தேடி பார்த்தேன் ஆளே இல்லை, கோயம்புத்தூருக்கு போட்டு விட்டேன். இப்படி ஏமாந்தவங்களும் உண்டு. அந்த ஏமாந்த முத முதல்ல பெட்டி போட்டவங்க யாருமே வந்து ஏமாறாமல் இருக்க முடியாது, அந்த எல்லாம் கடந்து அவங்க சுதாரித்து தான் வர வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதனால் வந்து அனுப்பும்போது நல்ல ஒரு நல்ல தெளிவான மீனாகவும் அவங்க சொல்கிற மீன்லேயே தெளிவான மீனாக எடுத்து பெட்டி போட்டு நீட்டாக அனுப்பணும். அங்கே உள்ள வித்து அவர் அங்கே வித்து வரவங்க கரெக்டாக இருக்கணும். அப்போனா தான் இந்த கனெக்ஷன் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், இவனே ஏமாந்துருவான், அவன் அங்கிட்டு கொடுத்து ஏமாந்துருவான், இவன் இங்கிட்டு கொடுத்து. கடைசியில் பார்த்தா ஆரம்பத்து இப்போ கடைக்காரர்கள் நம்ம எத்தனை பேரே பார்த்துட்டேன், நிறைய நிரந்தரமாக பார்க்குற இப்போ நிரந்தரமாக நிறைய பேர் வியாபாரம் பார்க்க வந்தவங்க அடிபட்டு போயிட்டாங்க, கண்ணுக்கே தெரியாமல் போயிட்டாங்க. ஏன்னா வந்தது ஏமாந்து தான் போனாங்களது ஏமாறு தெரியாமல் தெளிவு தெரியாமல் போனாங்க. தெளிவான ஆளுக்க போகிற இன்றைக்கி வந்து பெட்டி போட்டு ஏமாந்து அதிலிருந்து சுதாரித்து இப்படித்தான் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நல்லா இருக்கிறவங்களையும் பார்க்குறோம், அதே மாதிரி கெட்டு போனவங்களையும் பார்க்கணும். இதுதான் சவால். எப்போதுமே ஒரு மீன் கேட்குறானா அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி ஏதுன்னு அவன் சொல்வான், 4 பெட்டி எனக்கு அனுப்பணும், அந்த மாதிரி அனுப்பக்கூடாது. 2 பெட்டினா கொஞ்சம் குறைவான உள்ள ரேட்டில் உண்டை போடுங்க, இது அடிபட்டால் சரி வரட்டாங்க. அவன் ரெண்டாவது வந்து எடுத்துகிட்டு என்ன செய்வான், மீன் வந்துட்டேன்னு சொல்லிருக்காண்டி 1 பெட்டி 1.5 பெட்டி காசை போட்டு ஒரு 1000 2000 எடுத்து வச்சுக்குவான், நிறுத்தி வச்சுட்டு என்ன கூட 1 பெட்டி 3 பெட்டி சேர்த்து போடுங்கன்னு சொல்லுவான், அனுப்புவான் கூட பெட்டிக்கு 3 பெட்டிக்கு அனுப்புனா 1 பெட்டிக்கு 3 காசு போட்டு விடுவான், 2 பெட்டி அப்படியே அடுத்து என்ன செய்வான், 1 லட்சம் ரூபாயை நம்மள்கிட்ட காசை வச்சுக்கிடுவான். இவன் போன் மேலே ஃபோனை அடிக்க வேண்டியதான், ஃபோனையும் எடுக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஆங்காரத்தில் ஃபோனு வேறு ஒரு ஃபோனை வச்சு அடிக்கும்போது கிழிப்பான், அது இவன் கிழிப்பான், அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஆனாயக்கம் போடுங்க, அதோடு ஓடி ஒழிஞ்சிடுவான். நல்லா இருக்கிறவங்க நிறையா இருக்கு, இதுதான் சவால்.
1: நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் நடந்துச்சு, எப்படி ஒரு பெட்டி போடணும், ஏன் அதிகமாக நம்ம உற்சாகத்தில் அனுப்பக்கூடாது, எல்லா விதமான டீட்டெயிலுமே சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஐயா உங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு.
0: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நீ கேள்விக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா.
1: பெட்டி மீன் வியாபாரிகளுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியாக கேட்டிருக்கோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: என் பேர் எல்கேஎஸ் யாசி, பாமர்லேருந்து பேசுகிறேன்.
2: நீங்கள் என்ன தொழில் அண்ணா பண்ணுறீங்க?
3: நாங்கள் மீன் வியாபாரம், மீன் எக்ஸ்போர்ட்டிங்கு, மீன் வியாபாரம்.
2: இப்போ பெட்டி மீன் வியாபாரம்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா?
3: ஆ, பண்ணியிருக்கோம்.
2: அதில் இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்னு?
3: பெட்டி மீனில் எடு சவால்னா நிறையா சவால் இருக்குது. மீன் எடுக்கிறதே சவால் தான். அவங்களுக்கு தெளிவான வியாபாரிக்கு தெளிவான மீன் எடுக்கிறோம். அது வெரைட்டியாக கேட்பாங்க. ஒவ்வொரு 5 கிலோவாக கேட்பாங்க எல்லா மீன்லேயும். அதுலேயே 5 கிலோ எடுக்கணும். ஒவ்வொரு வட்டியில் போய் 5 கிலோ கேட்டால் தரமாட்டாங்க. இப்போ மொத்தமாக எடுக்கிற ஆட்கள்கிட்ட போய் நாங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கெஞ்சணும், அவங்கள்ட்ட கெஞ்சி பேக்கிங் அனுப்பணும். அவங்க தெளிவான மீன் அனுப்புனா அவங்க பணம் போடுவாங்க, இல்லைன்னா பணம் போடுறதுக்கு யோசிப்பாங்க, கம்மியாக போடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் சவால்னால் அனுப்புறதில் சவால். ட்ரெயினில் அனுப்பணும், பஸ்ஸில் அனுப்புகிறதா, இல்லை லாரியில் அனுப்புகிறதா, டயத்துக்கு அவங்க எடுக்கணும். டயத்துக்கு எடுத்துட்டாங்கன்னா தான் மார்க்கெட்டுக்கு போக முடியும், அதுவும் பார்க்கணும். வெள்ளனையே போனால் தான் நம்மளுக்கு கூட விற்க முடியும். லேட்டாக வண்டி திடீர்னு பிரேக் டவுன் ஆகும், லாரி பஸ்ஸு திடீர்னு லேட்டாக போகும். ட்ரெயின்னா ஓகே, ட்ரெயின்னா டயத்துக்கு போயிடும். மற்ற இந்த ரெண்டுனா பிரேக் டவுன் ஆகுது, திடீர்னு லாரி அப்செட் ஆகுது. இந்த டைம்னா கொஞ்சம் சிரமம், நிறைய சிரமங்கள் இருக்குது அதுக்குள்ளே.
2: இப்போ பெட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எல்லா இடங்கள்லையுமே, அதாவது நம்மளோட பகுதியிலே இப்போ நிறைய வியாபாரிகள் இருக்காங்க பெட்டி. அப்போ வந்து அது போய் சேர்றதில்ல, நீங்கள் சொன்னதை தவிர்த்து வேறு

0: எப்போ வந்தனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அவுட்ரு ஏரியானா இப்போ ஒரு மார்க்கெட்டை விட்டு அவுட்டரில் இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க அந்த டைமிங்கில் போய் எடுக்கணும்ல, அப்படி எடுக்க முடியலைன்னா வேற எவனா இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்கள்ல, அதில் ரொம்ப சிக்கல்கள் இருக்குது. மார்க்கெட்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, மார்க்கெட்டுக்குள்ளேயே கொண்டு போய் இறக்கிடுவாங்க, அவங்க காலையில் வந்து எடுத்துக்கிடுவாங்க. அவுட்டர்னால் ரொம்ப சிக்கல்கள் இருக்குது, களவு போகுது, அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல், அவங்க கண்ட்ரோல் இருக்குது, அது நம்ம கண்ட்ரோல் தான். கையில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோல், அவங்க கையில் கிடைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு பொறுப்பு. அதனால் நிறையா சிக்கல்கள் இருக்குது அதில் போய் சேர்றதில். அதனால தான் மார்க்கெட்டுக்கு தவிர்த்து வேறு வியாபாரிகளுக்கு வைக்கும்போது, அவுட்டரில் வைக்கும்போது கவனமாக இருப்பாங்க. என்கிட்டே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வண்டி போய் சேர்ந்துருச்சா என்ன எல்லாமே கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
1: இதை தவிர்த்து உங்களோட தொழிலில், நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, உங்களோட தொழிலில் என்னென்ன சவால்கள்லாம் இருக்கும்?
0: எங்கள் தொழிலில் என்ன சவால், போட்டி போட்டு எடுக்கிறது தான் சவால், வேறு ஒன்றும் சவால்லாம் இல்லை. தெளிவான மீன் ரேட்டு அவங்களுக்கு வியாபாரி கேட்குற ரேட்டுக்குள்ளே எங்களுக்கு லாபத்தையும் பார்க்குற மாதிரி ரேட்டுக்குள்ளே எடுக்கணும், அதுதான் சவாலே. வேறு என்ன சவால், வேறு ஒன்றும் சவால் இல்லை. அவங்க பணம் போட்டாங்கன்னா நாங்கள் அடுக்க போட்டி போட்டு எடுக்கிறது தான். போட்டிகள் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன போகும், லாபமும் கிடைக்கும், நட்டமும், அதாவது நட்டமும் ஆகும். லாபம் தான் மோஸ்ட்லி வைப்பான், அவங்க அதுக்குள்ளே விற்கணும் இல்லை. பணம் கரெக்டாக இருந்தவொடனே நாங்கள் அந்த வியாபாரம் தெளிவாக தான் பார்த்துக்கிருக்கோம்.
1: இதுக்கு முன்னாடி ஆனால் நீங்கள் வந்து பெட்டி மீன் வியாபாரம் தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது சவால்லாம் வந்து நீங்கள் சந்தித்த சவால்லாம் இருக்குதா, அதை சமாளிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சா?
0: இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு வியாபாரிக்கு பெட்டி விற்கிறோம்னா அவர்கிட்ட ஒரு 10 ரூபா கிடைக்கும், அந்த லாபம் தான் பார்த்துக்கிறோம்னா பக்கத்து வியாபாரி அதே அட்ரஸ்க்கு வைப்பாப்புல, அந்த அட்ரஸ்க்கு வைக்கும்போது அவர் ரேட்டுக்கு வைப்பார், அவங்க வியாபாரியை பிடிக்கணுமேனு வைப்பாங்க. நிறைய சவால்கள் இதுக்குள்ளேயே இருக்குது. நம்ம வியாபாரிகளே பக்கத்து வியாபாரி ஒரு 2 நாள் வச்சா இன்னொரு வியாபாரி பார்ப்பார், நல்ல வியாபாரியாக இருக்காரேன்னு அட்ரஸ்க்கு அவர் அட்ரஸ் அதே அட்ரஸுக்கு போட்டு காண்டாக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதனால நம்மளுக்கு சவால்கள் அதிகமாக தான் இருக்கும். தெளிவான வியாபாரியை பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம பெரிய சவாலை நிறைஞ்சதாக ஆகணும். ஏன்னா அந்த வியாபாரி நம்பிக்கையாக சொல்லணும், எனக்கு ஒரு வியாபாரியே போதுன்னு சொன்னால் லிமிட்டாக நம்ம வியாபாரம் ஓடும். பக்கத்து வியாபாரி அவன் களவாணி புயலாக இருந்தால் எல்லா பெட்டியும் கேட்பான் எல்லார்ட்டையும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சவால்கள் இருக்குது. அதனால தான் பெட்டி வியாபாரத்தையும் நாங்கள் சில பேர்களை விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவன் லாபம் கூட கிடைக்கும்னு சொல்லி நிறைய வியாபாரிகள்கிட்ட எடுக்கிறாங்க. அதனால் ஒரு வியாபாரிக்கிட்ட வச்சுருந்தா தான் ரெண்டு பேருமே லாபம் பார்க்க முடியும். மோஸ்ட்லி அது பண்ணுறவங்க தான் இப்போ வியாபாரம் பார்த்துக்கிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
0: நன்றி.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் தி

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும்,

இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கடல் உணவுகள் ஒரு பிரதானமான உணவு பொருளா இந்த பூமியில மாறிக்கிட்டு இருக்குது. மனிதர்கள் கண்டுபிடிச்சதுல ஒரு பிரமாதமான கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போக்குவரத்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சாதாரண கடையில விற்கக்கூடிய ஒரு மிட்டாயில இருந்து வீடு கட்ட உதவுற சிமெண்ட் செங்கல் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்தை நம்பி தான் இருக்குது. இந்த போக்குவரத்து இப்படி உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அது மீன்பிடி தொழிலையும் விட்டு வைக்குமா? கண்டிப்பா மீன்பிடி தொழிலும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய பகுதிகளில் பிடிக்கப்படக்கூடிய, எல்லா பகுதிகளிலையும் பிடிக்கப்படக்கூடிய 98% மீன்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வெளியில ஏதோ ஒரு ஊருக்கு தான் விற்பனை ஆகிறதுக்காக போகுது. அப்படி போகும் பொழுது ஒரு சிறிய கிராமம் வரைக்கும் கடல் உணவுகள் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பெரிய வியாபாரிகள் தான் தேவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. சிறு குறு வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய தெருக்களை எடுத்துக்கோங்க. தெருக்கள்ல மீன் விற்க வர்றவங்க என்ன பெரிய வியாபாரியாவா இருப்பாங்க? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, சிறிய வியாபாரிகளா தான் இருப்பாங்க. அப்ப சிறிய வியாபாரிகளால ஒரு கடைக்கோடியில இருக்கக்கூடிய கிராமத்திலையும் போய் மீன்களை விற்பனை செய்ய முடியும். அதனால வந்து சிறு குறு வியாபாரிகள், குறிப்பா நம்மளோட பகுதியில சொல்லணும்னா பெட்டி போட்டு விற்பனை செய்யற வியாபாரிகள், அவங்க தான் சிறு குறு வியாபாரிகள். அவங்க எப்படிலாம் மீன் எடுப்பாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னென்ன, நம்ம எங்கேயோ இருந்து ஒரு கடல் உணவை வாங்கும் பொழுது அதற்கான பேரம் பேசுறோமே அது கரெக்டு தானா அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
4: பாஞ்சாலி பாஞ்சாலி,
5: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, ஒவ்வொரு என்ன பேரோ
4: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: நினைத்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valudur, Ramanathapuram. Call 80127-99000.
1: Meendum meendum, ketka thundum, Kadalosai FM 90.4. Namadu munnetrathirkana vanuli.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: எங்கேயாவது டூர் போகலாம்னு பிளான் போட்டாலே நிறைய பேருக்கு போகணும்னு நினைக்கிற இடம்னு பார்த்தோம்னா அது ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான மலை பிரதேசங்கள் தான். ஆனா ஏன் இந்த மலை பிரதேசங்கள்ல மட்டும் குளிருது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, நாம அதை பத்தி தெரிஞ்சுக்குவோமா? சின்ன வயசுல நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், என்னடா மலை ஏற ஏற சூரியனுக்கு கிட்ட தான் போறோம், ஆனா சுடதான செய்யணும், ஏன் குளிருது அப்படின்னு. அதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதுல ஒரு முக்கிய காரணம் அதுதான், சூரியன்ல இருந்து வர்ற கதிர்கள் நேரடியா காத்த சூடாக்குறது கிடையாது, அப்படி பண்றதும் ரொம்ப குறைவு தான். மாறா சூரிய கதிர்கள் முதல்ல நீர்பரப்பு நிலப்பரப்பு தான் முதல்ல வெப்பப்படுத்தும். இப்படி சூடான நிலப்பரப்பு தான் வெப்பத்தை அப்படியே காத்துக்குமே கடத்தும். அதனால காத்தும் சூடாகுது. ஆனா மலை மேல போக போக இந்த எஃபெக்ட் கம்மியாகுது. இதனாலதான் மலை பிரதேசங்கள்ல குளிர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாவும் இருக்குது. இனிமே யாராவது மலை பிரதேசங்கள் போகும்போது குளிருது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு காரணம்

நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். ஒரு சிறு குறு வியாபாரி மீன் இறக்கு தளத்துல இருந்தோ இல்ல ஒரு விசைப்படகுல இருந்தோ எப்படி மீன்களை எடுத்துட்டு வருவாங்க? மூன்று வழிகள்ல இந்த மீன்களை எடுத்துட்டு வருவாங்க. முதல்ல ஏலம், இரண்டாவது சீட்டு, மூன்றாவது நேரடியான விற்பனை. முதல்ல இருக்கக்கூடிய ஏலம் பாத்தீங்கன்னா, ஒரு பொதுவான இடத்துல மீன்களை கொண்டு வந்து தட்டிடுவாங்க. அந்த மீன்களுக்கான விலையை யார் அதிகமா சொல்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுதான் இந்த ஏலம் அப்படின்றது. நம்ம எல்லாருக்குமே இது பொதுவாவே தெரிஞ்ச ஒரு மெத்தட் தான். சீட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்லு. இந்த பில்லுல பாத்தீங்கன்னா, ஒரு பொதுவான இடத்துல மீனை கொண்டு வந்து கூடைகள்ல வச்சிருவாங்க. அந்த மீனுக்கான விலைய சீட்டுகள்ல எழுதுவாங்க இந்த வியாபாரிகள். இந்த மாதிரி எழுதும் பொழுது யாருடைய கையில பணமும் யார் அதிகமா சீட்டுல வந்து விலையும் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மீன் போய் சேரும். இதுதான் சீட்டு அப்படின்னு சொல்லலாம். நேரடியான மீன் எடுக்கிறது, இப்ப நேரடியா மீன் எடுக்கிறதுனா, இந்த வியாபாரி எந்த விதமான பாலமும் இடையூறும் இல்லாம ஒரு விசைப்படகு உரிமையாளர்கிட்டயோ இல்ல அந்த டிரைவர் கிட்டயோ என்ன பண்ணுவாங்கன்னா, போய் நேரடியா மீன்களை ரெகுலரா எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும் பொழுது இது விசைப்படகு உரிமையாளருக்கும் சரி அந்த வியாபாரிக்கும் சரி ஒரு சிறந்த லாபத்தை கொடுக்கக்கூடியது. என்ன காரணம்னா, இடையில இவங்க ரெண்டு பேருக்கும் பாலமா செயல்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஒரு விலையை கொடுக்கணும், அந்த விலை வந்து இது மூலமா கட் ஆகும். அப்ப ரெண்டு பேருக்குமான தொடர்பு அப்படின்றது நேரடியா இருக்கும். இது மூலமா ரெண்டு பக்கமுமே நன்மை இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு வர்ற மீன்களை பேக் பண்ணுவாங்க. பேக் பண்றதுக்கான செலவு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பெட்டிக்குமான செலவு டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து, அதாவது போக்குவரத்து செலவோட சேர்த்து 1000 ரூபாய் வரைக்கும் வருமா. இது எப்படி அப்படின்றத நான் சொல்றேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன். சவால்கள் இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமானதா இருக்காது இல்ல? அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே சவால்கள் இருக்கும். சிறு குறு வியாபாரிகள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம பேசுற பேரம். இந்த பேரம் பேசுறவங்க பாத்தீங்கன்னா, ஏன் இவ்வளவு ரேட்டு சொல்றீங்க, அன்னைக்கெல்லாம் கம்மியா தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கேட்போம். ஆனா அது நியாயமே கிடையாதுங்க. ஒரு சிறு குறு வியாபாரி அந்த பெட்டியை போடுறதுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் செலவழிக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தெர்மாகோல் பாக்ஸ், இது பாத்தீங்கன்னா 200 ரூபாய் வரைக்கும் வருது ஒரு பாக்ஸோட விலை. அதே போல ஐஸ், அதாவது உங்களுக்கு கெட்டு போன மீன்களா வரக்கூடாதுன்னா ஐஸ் பண்ணி இருக்கணும் இல்லையா, அந்த ஐஸோடைய ஒரு பாரோட ரேட்டு பாத்தீங்கன்னா 120 ரூபாய், அதை ஏத்திட்டு வர்ற செலவு 30 ரூபாய். அப்ப துறைமுகத்துக்குள்ளேயே ஏத்திட்டு வர்றதுக்கான செலவு 150 ரூபாய் வரைக்கும் வருது.

அளவுக்கு நம்மளால டேப்பு சுத்த முடியும். அப்போ ஒரு பெட்டிக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ரூபாய் ஆகுது டிரான்ஸ்போர்ட் செலவு. இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப லாங்கான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பெங்களூரு கோழிக்கோடு இந்த மாதிரியான இடங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். இப்போ பெங்களூருக்கு ஒரு 2 பெட்டி 3 பெட்டி போகிறோன்னா அதுக்கான சார்ஜ் வந்து 1500 ரூபாயிலேருந்து 1800 ரூபாய் வரைக்கும்லாம் இருக்குது. கோழிக்கோடுக்கும் அதே மாதிரி இருக்குது. அப்போ இவ்வளோத்தையும் சேர்த்து தான் ஒரு பெட்டிக்கான கணக்கு அப்படின்றது 1000 ரூபாய் அப்படின்னு மதிப்பிடப்படுது. இது எல்லாம் போக அங்கே இருக்கக்கூடிய மீனுடைய விலை, இது எல்லாம் சேர்த்து தான் அவங்களோட கைகளுக்கு மீன்கள் கிடைக்குது உணவுக்காக. இது எல்லாமே சவாலான ஒரு விஷயம்தான். என்ன காரணம்னா, அவங்க பெட்டியெல்லாம் போட்டு அமுச்சிடுறாங்க. அந்த மாதிரி அமுச்சு விடும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அவங்களுக்கு. ஏன்னா சந்தைகளுக்கு நேரத்துக்கு போய் மீன்கள் சேரணும், அந்த நேரத்துக்கு போய் மீன்கள் சேர்றதுல ஒரு பெரிய சவால் இருக்குது. அதே போல் ட்ரெயினில் போட்டு விடுறாங்க அப்படின்னா ட்ரெயினில் சார்ஜ் கம்மியாக இருந்தாலும் கூட எல்லா ஸ்டேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மீன்களுடைய பெட்டியை ஓப்பன் செய்ய மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பக்கூடிய ஒரு சென்னை வண்டி அப்படின்னா இந்த ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி கரெக்டாக திருச்சியில் போய் தான் முதல்ல மீன் பாக்ஸை அவுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விழுப்புரம், அதுக்கப்புறமா எக்மூர். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய தாம்பரத்துக்கோ இல்லைனா காரைக்குடிக்கோ வந்து மீன்கள் வரணும்னா ஒன்று திருச்சியிலேருந்து அந்த மீன் இறக்கி மறுபடியும் ஒரு ட்ரெயினில் காரைக்குடிக்கு வரணும். அப்படி இல்லைன்னா எக்மோர்லேருந்து இறங்கி தாம்பரத்துக்கு வரணும்னா தாம்பரத்துக்கு அடுத்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் அந்த பெட்டி. இந்த மாதிரி ட்ரெயினில் பல சிக்கல்கள் இருக்கிறதுனால நம்ம எல்லா பெட்டிகளையும் ட்ரெயினில் அனுப்ப முடியாத சூழ்நிலையும் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சவால். வேற என்ன சவால் இருக்கும்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டர், ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அருமையான பாடல்களோட இணைந்திருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். குமுளா மீன் பொதுவாகவே நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு மீனாக இருக்கும். நிறைய மருத்துவ குணங்களையும் கொண்டது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா வறுவல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாகவே இருக்கும். இந்த மீனில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி இருக்குது, ஒமேகா 3 இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, நியாசின் இருக்குது, மெக்னீஷியம், புரதம், கால்சியம், பொட்டாசியம், இந்த மாதிரியான சத்துக்கள் நிறையவே இருக்குது. நீரிழிவு நோயாளிகள் குறிப்பாக இந்த மீனை சாப்பிடலாம். இதய நோயாளிகளும் இந்த மீனை சாப்பிடலாம். புற்றுநோய்க்கான அபாயத்தை குறைக்கக்கூடிய சக்தி இந்த குமுளா மீன்கள்ல இருக்குது. பக்கவாதத்தை தடுக்கக்கூடிய சக்தியும் கூட இந்த குமுளா மீன்கள்ல இருக்குது. அதனால கிடைக்கும் பொழுது தவறாம குமுளா மீன்களை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா. சிறு குறு வியாபாரிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, நம்ம இங்க இருந்து யாருன்னே தெரியாத ஒரு மனிதருக்கு பெட்டிகளில் மீன்கள் அனுப்பும் பொழுது அந்த மீன்களுடைய விலை ஒரு பெட்டியில் 60,000 ரூபாய் 80,000 ரூபாய் சரக்கு வரைக்கும்லாம் இருக்குமா. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கவனமாக ஒரு பெட்டியை போடணும்னு யோசிச்சு பாருங்க. 80,000 ரூபா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்மளுடைய கை காசை போட்டு தான் விசைப்பட உரிமையாளருக்கோ இல்லை நாட்டுப்பட உரிமையாளருக்கோ நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்படி இருக்கும்பொழுது 80,000 ரூபா ஒரு முக்கியமான பணம் தானே. அதை நம்பிக்கை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளியூர்களுக்கு போட்டு விடுவோம். அந்த மாதிரி போட்டு விடும் பொழுது அங்கேருந்து பணம் ரிட்டர்ன் நம்மளுக்கு வரணும். 1.5 லட்ச ரூபாய்க்கு சரக்கு எடுத்திருக்கிற ஒரு விசைப்படகுக்கு நம்ம எப்படி காசு கொடுக்க முடியும்? அப்போ நம்மளுடைய கைகள்லேருந்து நிறைய அமௌண்ட்டை போடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இந்த சிறு குறு வியாபாரியாகவே இருக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நம்பிக்கைன்றது ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இரண்டு பேருமே இருக்கணும். அதை தாண்டி விபத்துக்கள் எதுவும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையா அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அன்பான உள்ளங்களுக்கு சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க போற கதை பேரு கீதா சீனிவாசன் எழுதின ஊருக்கு உழைப்பவன். கதை கேட்கறதுக்கு அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேச

தரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கயல்வெளிய பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க வர்றதா இருந்தாங்க. அலங்கரிக்கப்பட்டு கயல்வெளி மாப்பிள்ள வீட்டுக்காரவங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. மாப்பிள்ள யுவனோட அப்பாவும் அம்மாவும் முதல்ல வந்துட்டாங்க. அவங்க கிளம்பும் போது யுவனுக்கு ஒரு போன் கால் வர அவங்க அம்மா அப்பாவை அவர் முன்னாடி போக சொல்லிட்டாரு. தான் கொஞ்ச நேரத்திலேயே வர்றதாவும் அதுக்கப்புறம் வந்து பேச வேண்டியத பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. கயல்விழி மாப்பிள்ளையோட அப்பாவையும் அம்மாவையும் பார்த்ததும் அவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. வாங்க சுமந்தி, காஃபி சாப்பிடுறீங்களா இல்ல டீ சாப்பிடுறீங்களா? காஃபியே ஓகேதான். யுவன் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், எங்களை அவன் முன்னாடி போக சொல்லிட்டான். அதான் நாங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டோம். பரவாயில்ல சுமந்தி, நம்ம பேச வேண்டியதை பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கயல்விழியோட அப்பா பேசுறதுக்கு ஆரம்பிச்சாரு. பொண்ணு வீட்டுக்காரங்களை பத்தி மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும், மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை பத்தி பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பேசி புரிஞ்சுக்கிட்டாங்க. ராத்திரி 8 மணி எப்படி ஆச்சுன்னே தெரியல, நேரம் போனது கூட தெரியாம அவங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு வந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க 8 மணி ஆகியும் இன்னும் கிளம்பல. அதுக்கு முக்கிய காரணமே யுவன் இன்னும் வராம இருக்கிறதுதான். கயலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சலும் வந்துச்சு. தனக்குன்னு வரப்போற பொண்ணை பாக்குறதுக்கு இவ்வளவு லேட் பண்ணுவாரா? இவருக்காக கிளம்பி அப்படியே பொம்மை மாதிரி செல போல உட்கார்ந்திருந்தா இப்ப வரைக்கும் அவர் வரதுக்கு லேட் பண்றாரு அப்படின்ற ஒரு சலிப்பு தன்மை கயல்விழிக்கு இருந்துச்சு. ராத்திரி 8 மணியே நெருங்கிட்டு இருந்துச்சு. வேற வழியே இல்லாம காஃபி பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு நேரத்தை அங்க இருக்கிற எல்லாரும் கடத்திட்டு இருந்தாங்க.

0: வீட்டானோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ், எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
1: மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேயர்கள் அணிஞ்சிருக்கீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. மறுபடியும் சாரி சொல்லிக்கிறேன், இங்க நான் வரும்போது எனக்கு முக்கியமான ஒரு போன் வந்துச்சு. அம்மா கிட்ட சொன்னா சென்டிமெண்டா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லாம மறைச்சிட்டேன். அதான் விவரமா யார்கிட்டயுமே சொல்லல. இப்ப எல்லாம் ஓகே. அதான் வேலை முடிவும் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு டீ பிஸ்கட்னு எதுவும் வேணாம், முதல்ல நான் பொண்ணை பாத்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொன்னாரு. அவர் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே கயல்விழி வெளியிலயும் வந்தாங்க. கயல்விழி வெளியில வரும்போதே காஃபி டம்ளரோட வந்தாங்க. மாப்பிள்ள கிட்ட கயல்விழி காஃபியை கொடுத்ததும் அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே யுவன், எனக்கு காஃபியும் பிடிச்சிருக்கு பொண்ணையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சபையில இருந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அப்போ மற்ற விஷயங்களை பத்தி பேசலாமா? எங்க, ஒரு நிமிஷம், இப்ப நல்ல நேரம் போயிருச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம மாப்பிள்ள வீட்டுக்கு போவோம், அங்க வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு கயலோட அம்மா சொன்னாங்க. கயல்விழியோட அம்மா அப்படி சொல்லவும் அவங்களோட பேச்சுக்கு அங்க இருக்கிற யாரும் மறுத்து பேசவே இல்லை. அதுல ஆட்சேபனை இல்லாம இருக்கிறதுனால அங்க இருக்கிற எல்லாருமே ஆமான்ற துணையில தான் தலையாட்டினாங்க. அப்போ ஒன்னு பார்த்து யுவன் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும், நான் கொஞ்ச நேரம் கயல் கிட்ட தனியா பேசலாமா அப்படின்னு கேட்டாரு. கயலோட அப்பா சரின்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொல்ல பக்கத்துக்கு போனாங்க. கயல், நான் லேட்டா வந்தது பத்தி யாரும் இங்க பெருசாவே

கேக்கல. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? நமக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சா பின்னாடி இந்த விஷயத்தால கருத்து வேறுபாடு வரக்கூடாது இல்லையா? அதனால நான் ஒரு விஷயத்த சொல்லலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். உங்களுக்கு இது தெரியாம போச்சுனாதான் எனக்கு பிரச்சனை. அப்படி என்ன சொல்ல போறீங்க? என்னோட ஆபீஸ்ல என் கூட வேலை பார்க்கிற சீனியர் ஒருத்தர் இருக்காரு. அவரு நல்ல சமூக சேவை பண்ணுவாரு. ஒரு நாள் என்னோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு கேட்டாரு. நானும் போனேன். அது ஆதரவு இல்லாத பிணங்களை அடக்கம் பண்ற வேலை. ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட்ல யாரும் இல்லாம இறந்து போறவங்க, அப்புறம் அங்கங்க கிடக்குற டெட் பாடிகளை போலீஸ் பெர்மிஷனோட அடக்கம் பண்ற ஒரு சேவை இது. இதெல்லாம் தேவையா? நாம இல்லைன்னா கவர்மெண்டே ஒரு வழியை வச்சிருப்பாங்களேன்னு நானே யோசிச்சேன். என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனா ஆரம்பத்துல எனக்கு இது தேவையில்லாத ஒரு காரியமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு கணம் யோசிக்கும் போது அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம்னு எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு. வாழ்க்கையில நான் என்னதான் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா இருந்தாலும் வசதியா இருந்தாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறேன். ஆனா ஒண்ணு எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு. ஆதரவு இல்லாம இருக்கிற ஒரு இறந்த உடலுக்கு மரியாதையுடைய ஈம காரியம் செய்யறதுல ஒரு திருப்தி இருக்கும்ன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. வேலை பார்க்கறது போக பார்ட் டைமா நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். திரும்பவும் சொல்றேன், இது ஃபுல் டைம் ஜாப் கிடையாது. இது என் மன விருப்பப்படி நான் பண்ற ஒரு ஜாப். இன்னைக்கு நான் லேட்டா வர்றதுக்கும் அதான் காரணம். யார் இவரனே தெரியாத ஒருத்தவங்க தவறி போயிட்டாங்க. அவங்கள அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கும் போது அந்த உடம்புக்கு கண்டிப்பா ஈம காரியத்தை செஞ்சே ஆகணும்ன்ற நிர்பந்தம் எனக்கு வந்துச்சு. அதனால கொஞ்சம் கூட நான் யோசிக்கல. இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான நாள்ன்றது கூட நான் நினைச்சு பார்க்கல. டக்குன்னு அங்க போயிட்டேன் அப்படின்னு யுவன் கயல் வெளிய பார்த்து சொன்னார். அதுக்கப்புறம் கயல் என்ன சொல்லிருப்பாங்க, கதையில அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதை நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நாம் சுல்தானா. என்ன கையில் அமைதியா இருக்கீங்க? நான் சொன்னதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? யோசிக்கிறதுக்குன்னு இல்ல, நீங்க ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை பாக்குறீங்க, நல்ல வசதியான குடும்பம் வேற. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த வேலை? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், இது நான் மனசுக்கு பிடிச்சு பண்ற வேலைன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட வேலை, என் குடும்பம், என் சூழல், இது எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. இப்ப கூட இந்த வேலையை முடிச்சுட்டு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு சுத்தமா குளிச்சுட்டு தான் வந்தேன், அதான் லேட் ஆயிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க இதுக்கு கண்டிப்பா பெர்மிஷன் கொடுத்தே ஆகணும். இது நான் ஒரு ரெக்வஸ்டா உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு யுவன் கேக்க கையல் அதிருந்து போனாங்க. ஆனா அவங்க எதையுமே வெளிக்காட்டல. யுவன், நான் கண்டிப்பா இதை பத்தி யோசிக்கிறேன், நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போது முடிவு என்னன்னு சொல்றோம். இப்ப நம்ம உள்ள போலாமா? சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் அங்கிருந்து போயிட்டாரு. அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே கையலும் போயிட்டாங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க பொண்ணு வீட்டுல பேசிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்தும் கிளம்பிட்டாங்க. யுவன் வீட்டுக்காரவங்க எல்லாம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் கயல் அந்த விஷயத்த போட்டு பட்டுன்னு உடைச்சாங்க. அப்பா, இது சரிப்படாதுப்பா, மாசத்துக்கு ரெண்டு பணமாச்சும் வரும், எனக்கு இது சரியாவே படல. இவர் பாட்டுக்கு காரியத்துக்கு போயிட்டு வருவாரு, இன்னைக்கு நடந்த மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போறப்போ இந்த மாதிரி போனாருன்னா என்னப்பா பண்றது? பிரச்சனை தான், வேணவே வேணாம். இருக்கிற பிரச்சனை எல்லாம் இது வேறையா

கையில இது ஒரு விஷயமே இல்லம்மா. உண்மையா நீ இத ஆராய்ஞ்சு பார்த்தேனா, இது ஒரு சமூக சேவை பண்ற விஷயம். இப்படி ஒரு உதவுற மனப்பான்மை உள்ளவரு நல்லவராத்தான் இருப்பாரு. அந்த கோணத்துல பாரு, நீ ஏன் அவசரப்படுற? என்னங்க பேசுறீங்க? இது யோசிக்க வேண்டிய விஷயம். அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா வீட்டு பக்கமே வரமாட்டாரு போலயே. இவர் பண்றது புண்ணியமா பாவமான்னு எனக்கு சொல்ல தெரியல. இவருக்கு எதுக்கு இந்த வேலை? ஏதாச்சும் பண உதவி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சமூக சேவை பண்ணலாமே. எத்தனையோ இருக்கு, இதுதான் அவர் கண்ணுல பட்டுச்சா? கையல் சொல்ற மாதிரி அவ தனியா வீட்டுல இருக்கும்போது அப்பப்ப வெளியில போனாருன்னா என்னங்க பண்றது? இதெல்லாம் சரி வராது. சரி சரி, முதல்ல இத பத்தி பேசறத நிப்பாட்டுங்க, நம்ம யோசிச்சு அப்புறமா முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி கயலோட அப்பா அப்போதைக்கு அந்த பேச்ச நிப்பாட்டி வச்சாரு. கயல்வெளிக்கு அந்த எண்ணமாவே இருந்துச்சு. இவன் ஏன் இப்படி பண்றாரு? அவர் பண்ற வேலை சரிதானா? அது தனக்கு நல்லதா கெட்டதா? அப்படி இப்படின்னு அவங்க எக்கச்சக்கமா யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருந்தோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஊருக்கு உழைப்பவன் அப்படின்ற கதைய கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. கயல்வெளிக்கு நிம்மதியாவே இருக்க முடியல. அவங்க அவங்களோட பிரச்சனைக்கு எப்படி முடிவு காண்றதுன்னு தெரியாம தவிச்சு போயிட்டாங்க. இவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு கயல்வெளிக்குள்ளேயே 1008 கேள்விகள் அவங்கள நிம்மதி இல்லாம பண்ணிருச்சு. ஒரு கட்டத்துல மனசுல அந்த பாரத்தை வச்சுக்க முடியாம அவங்களோட ஃப்ரெண்டு கலாக்கு போன் பண்ணி அந்த விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு, அது போக அவர் இடையில என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்றது உட்பட விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட கலா, கயலு ஒரு விதத்துல இது நல்ல விஷயம்தான், புண்ணியமும் கூட. ஆனா நீ தான் கூட இருக்க போற, கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்க. உன் விஷயத்துல நான் தலையிட முடியாது. நீ என்ன யோசிச்சு என்ன முடிவெடுக்கிறியோ அது உனக்கு சார்ந்ததா இருக்கும். அதுல நான் தள்ளிட்டு நீ இப்படித்தான் பண்ணணும், நீ அப்படித்தான் பண்ணணும்னு சொன்னா அது சரி வராது. இவன் பண்றதுல சமூக சேவை இருக்குதுன்றத தவிர மத்த எல்லாத்துக்கும் அவங்களால பிளஸ் பாயிண்ட் கொடுக்க முடியல. ஒரு கணம் மனசு வேணா கையில இந்த மாப்பிள்ள உனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னுச்சு. இன்னொரு மனசு ஏன் இந்த வேலை அவர் பண்ணா என்ன, நீ இவரை கல்யாணம் பண்ணாதான் என்ன அப்படின்னு சொன்னுச்சு. மாப்பிள்ள வீட்டுக்கு போறதுக்கு ஒரு நாள் தான் இருந்துச்சு. போய் அவங்களோட முடிவு சொல்றதுக்கு திட்டவட்டமா கயல் வீட்டுல இருந்தாங்க. கயலும் முடிவெடுத்துட்டாங்க, இவன் தனக்கு வேணா, இந்த வரன் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடலான்னு. ஆனா அடுத்த நாள் தான் ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. கயலுக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன். ஹலோ கயலு, சொல்லுடி, எங்க வீட்டுல வேலை பாக்குற

மல்லிகா அக்கா இருக்காங்கல்ல, இன்னைக்கு காலையில வீடு பெருக்கிறப்போ கீழே விழுந்துட்டாங்க. போய் பார்த்தா மூச்சு பேச்சு இல்ல. உடனே டாக்டரை கூப்பிட்டு பார்த்தேன், உயிர் போய் 10 நிமிஷம் ஆச்சு. அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் அங்க அவங்க தனியா இருக்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. சொந்த பந்தோன்னு அந்த அக்காவுக்கு யாருமே இல்லையா, சமீபத்துலதான் அங்க குடி வந்திருக்காங்க. யாருமே அவங்கள கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கூட யாருமே இல்லைன்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க, ஆனா அது அவங்க விளையாட்டுக்கு சொல்றாங்கன்னு தான் நான் நினைச்சேன். பார்த்தா இப்படி ஆயிப்போச்சு. ஒன்னும் இல்ல, இப்போ நான் அவங்கள பாத்துக்கிறேன், பண்ண வேண்டிய காரியம் எல்லாத்தையும் பண்ணிடுறேன். ஆனா அதுக்கு ஒரு துணை தேவைப்படுது. எனக்கு இவன் தான் ஞாபகத்துக்கு வந்தாரு, அவரோட நம்பர் இருந்தா கூட அப்படின்னு கலா கயல் விழிக்கிட்ட கேட்டாங்க. உடனே தன்னோட அப்பாவை கூப்பிட்டு கயல் யுவனோட நம்பரை வாங்கி அவங்க ஃப்ரெண்டுக்கும் மெசேஜ் பண்ணிட்டாங்க. அடுத்த அரை மணி நேரத்துல கலா வீட்டுக்கு யுவன் போயிட்டாரு. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. அரை மணி நேரத்துல கலா வீட்டுக்கு யுவன் போயிட்டாரு. டோன்ட் வரி மேடம், போலீஸ் சர்டிபிகேட், டாக்டர் சர்டிபிகேட், அப்புறம் ஈம சடங்குக்கான எல்லா காரியத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு லெட்டர் மட்டும் கொடுங்க, அது போதும். கலாக்கு அப்பதான் நிம்மதியா இருந்துச்சு. யுவன் வேணான்னு சொல்லியும் உங்களோட சேவைக்கு இது தேவைப்படும்னு சொல்லி கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தாங்க. ஆனா அதை யுவன் வாங்குறதுக்கு மறுத்துட்டாரு. அப்புறம் மல்லிகாவோட சடங்கு யுவனோட ஃப்ரெண்ட்ஸால நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இறப்பு சான்றிதழ் கிடைக்கிறதுக்கு மட்டும் ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாங்க. யுவனோட கால விழாத குறையா தன்னோட கைகளை கூப்பி கலா நன்றி சொன்னாங்க. சார், நீங்க மட்டும் இல்லன்னா எனக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது சார். இது உதவி மட்டும் இல்ல, கடவுள் உங்க மூலமா இந்த உலகத்துல அனாதைன்னு யாருமே கிடையாதுன்னு எங்களுக்கு உணர்த்தி இருக்காரு சார். அப்படித்தான் சொல்லணும், இத வேற எப்படியும் சொல்ல முடியாது. உங்களை மாதிரி ஒரு சிலர் இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல மழையே பெய்யுது சார். போதும் போதும், எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, அடுத்து எனக்கு ஒரு கடமை இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன் சரி போட யுவன் அங்கிருந்து கிளம்பிட்டார். அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே கயல்வெளி கிட்ட இருந்து கலாக்கு போன் வந்துச்சு. என்ன கலா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? யுவன் உனக்கு உதவி பண்ணாரா என்ன? என்ன கேட்ட? உதவி பண்ணாரான கேட்ட? போடி இவளே, இவர மாதிரி லட்சத்துல ஒருத்தர் தான் இருப்பாங்க. மல்லிகா அக்காக்கு ஒரு பையன் இருந்திருந்தா கூட இப்படி பண்ணிருப்பாரான்னு தெரியல. அவர் எவ்வளவு தியாக உணர்வோட பொறுப்பா கடமையா ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாரு தெரியுமா? இப்படிப்பட்டவர் உனக்கு வாழ்க்கை துணையா கிடைச்சா நீதான் அதிர்ஷ்டக்காரி. மத்தவங்கள மாதிரி குடும்பம், பொண்டாட்டி, குழந்தை, வீடுன்னு ஒரு சராசரி ஆளை கட்டிட்டு சராசரியா தான் நீ வாழ போறனா? அது உன் இஷ்டம். ஆனா இந்த உலகத்துல கொஞ்சமாச்சும் மழை பெய்யுதுன்னா அது இவர மாதிரி மனுஷ தெய்வங்க இருக்கிறதுனால மட்டும்தான். இப்பவும் இவன் பத்தின உன்னோட தப்பான பிம்பம் அப்படியே இருந்துச்சுன்னு வை, நஷ்டம் உனக்கு தான். ஊருக்காக உழைக்கிற இந்த இவன் குடும்பத்தை கவனிக்க மாட்டாரா என்ன? குடி, சூதாட்டம், குணம் கெட்டு போறது இந்த மாதிரிலாம் இல்லாம மத்தவங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிட்டு எல்லாரோட ஆசிர்வாதமோ நல்லெண்ணமோ வாங்குறது சாதாரணமான விஷயமா? யாருமே அனாதையா போக கூடாதுன்ற எண்ணம் எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? சுயநலமா யோசிச்சு இந்த தெய்வ குணம் உடையவரை இழந்துராத, பெரிய தப்பு பண்ணிராத. இவருக்கு மனைவியா இருக்கிறது கூட உனக்கு ஒரு வரம்தான். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், முன்னாடி கூட எனக்கு குழப்பமா இருந்துச்சு, ஆனா இப்ப தெளிவா சொல்றேன், அதுக்கு மேல உன் இஷ்டம். சரிடி, நான் நல்ல முடிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையிலும் அந்த போனை கட் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட போய், அப்பா அம்மா, இந்த பிறவில நான் இவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவர் மாதிரி ஒரு நல்லவரை எங்க தேடினாலும் பார்க்க முடியாது, அபூர்வமான ஒருத்தரை தான் கடவுள் எனக்கு வாழ்க்கை துணையா கொடுக்க போறாரு. என்னமா சொல்ற, நல்லா யோசிச்சுதான் பேசுறியா? நல்லா யோசிச்சுதாமா பேசுறேன் அப்படின்னு கயல் அவங்க முடிவுல திட்டவட்டமா இருந்தத அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யுவன் கயலோட கல்யாணத்துக்கான நாள் நல்லபடியா குறிக்கப்பட்டுச்சு. ஊரார் முன்னிலையில அவங்களோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துச்சு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: இருக்கேன், தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
1: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
0: இந்த தரேன் பாரு.
1: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
0: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன், சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
1: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனியே விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
0: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடவுளுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆப்ல வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியா

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சின்ன பிள்ளைங்கள நம்ம வீடுகள்ல சொல்லுவோம். ஆனா அந்த அட்டைப்பூச்சிய பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அட்டைப்பூச்சிக்கு கிட்டத்தட்ட 32 மூளைகள் கிட்ட இருக்குதாம். இது மட்டும் இல்லாம அதோட உடம்பு 32 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்குமா. ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியான நரம்பு முடிச்சுகள். அந்த நரம்பு முடிச்சுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மூளையா செயல்படுது. இப்படி இருக்கிறதுனால நாம அட்டைப்பூச்சியோட வாழை தொட்டா கூட தலையில இருந்துதான் சிக்னல் வரணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாது. அந்த வால் பகுதியை வச்சு உணர்ந்து அதுக்கப்புறம் சுரண்டுக்கும். இதுதான் அது வளைஞ்சு நெளிஞ்சு போகவும் ஹெல்ப் பண்ணுது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: புள்ளி நான்கு.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்ற

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: என் வாழ்க்கையில வந்தது 3-3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
2: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு. நான்

0: குழந்தை. அனந்த், ஊர் வந்துடுச்சு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இன்று அண்ணாமலை மற்றும் தர்மா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று அண்ணாமலை மற்றும் தர்மா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று அண்ணாமலை மற்றும் தர்மா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான்

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நம்ம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கோபி, நீ வராமலையா?
3: ஏன், சந்தேகமா?
2: பொம்பளை பிள்ளைங்க போயிட்டு இருந்தா இப்படிதான் பின்னாலேயே வந்து பயமுறுத்துறதா?
3: பெரிய ராணியமா நடு பாதையில இப்படித்தான் குளி குளிக்கு கலந்து போறத?
2: ஆமா, இது பெரிய தேசிங்க ராஜா பஞ்ச கல்யாணி குதிரையில பறந்து வருவாரு, தாங்க வழி விட்டு ஒதுங்கி நிக்கணும். நல்ல சொன்னடி ராஜா. இத பாரு கோபி, வழிய வர பெண்களை விளாட்டா செஞ்ச அப்படி நான் சுமார்க்க மாட்டேன். ஆமா,
3: என்ன சுத்தி சுத்தி வளர்ப்பியா?
2: உன் வாய்க்கு கடிவாளம் போட்டு பொண்ணுடைய ரெக்லாவிலேயே உன்னை பூட்டி சவாரி வருவேன். ஜாக்கிரதா.

முடிப்பேன் நேத்து புத்தாளே ரோஜா முட்டு.

0: ஃபுட்பால் அளவு இருக்குமா. நம்ம உடம்புல மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது அப்படின்னு கேட்டா வேணா நாம இந்த கல்லீரலை சொல்லலாம். மத்தபடி மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நம்முடைய தோல் தாங்க. கிட்டத்தட்ட 20 சதுர அடி பரப்பளவுல ஒரு பெரிய போர்வை மாதிரி நம்மள மூடி இருக்குதான். இதோட எடை மட்டுமே சுமார் 3-4 கிலோ வரைக்கும் இருக்குமா. அது மட்டும் கிடையாது, வெளியிருந்து வரக்கூடிய தேவையில்லாத தூசி, புகை, அதுக்கப்புறம் நுண்ணுயிரிகள் இதெல்லாம் நம்ம உடலுக்குள்ள வராம ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் இந்த தோல் நம்மள பாதுகாக்குது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் OSIFM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
2: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா? கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா? ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணா.

அன்னைக்கு நன்றி சொல்வேடா. மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வேடா. இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நாள் இதே நாள், நேரம் ரொம்ப நல்ல நேரம். பொண்ணு எங்க மாமன் பொண்ணு, மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நல்ல மாப்பிள்ளை.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சொன்னபடிகள் மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனதை வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாக்கியா ஒன்னா ரெண்டா. ஓ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு. சொன்னபடிகள் அப்படியே அது இல்ல உள்ள சொன்னபடிகள் மக்கர் பண்ணாதே. சொன்னபடிகள் மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தான்.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு. சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்காக.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
2: பஞ்சாலி பஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 எங்கேயாவது டூர் போகலாம்னு பிளான் போட்டாலே நிறைய பேருக்கு போகணும்னு நினைக்கிற இடம்னு பார்த்தோம்னா அது ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான மலை பிரதேசங்கள் தான். ஆனா ஏன் இந்த மலை பிரதேசங்கள்ல மட்டும் குளிருது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, நாம அதை பத்தி தெரிஞ்சுக்குவோமா? சின்ன வயசுல நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், என்னடா மலை ஏற ஏற சூரியனுக்கு கிட்டதான் போறோம், ஆனா சுடதானே செய்யணும், ஏன் குளிருது அப்படின்னு. அதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதுல ஒரு முக்கிய காரணம் அதுதான், சூரியன்ல இருந்து வர்ற கதிர்கள் நேரடியா காத்த சூடாக்குறது கிடையாது, அப்படி பண்றதும் ரொம்ப குறைவு தான். மாறா சூரிய கதிர்கள் முதல்ல நீர்பரப்பு நிலப்பரப்பு தான் முதல்ல வெப்பப்படுத்தும். இப்படி சூடான நிலப்பரப்பு தான் வெப்பத்தை அப்படியே காத்துக்குமே கடத்தும். அதனால காத்தும் சூடாகுது. ஆனா மலை மேல போக போக இந்த எஃபெக்ட் கம்மியாகுது. இதனாலதான் மலை பிரதேசங்கள்ல குளிர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாவும் இருக்குது. இனிமே யாராவது மலை பிரதேசங்கள் போகும்போது குளிருது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு காரணத்தை சொல்லுங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.